0: அவர் ஒப்புக்கொண்டார். பாலஸ்தீன வட்டார அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்கா செல்வதற்கு விசா வழங்கப்படவில்லை. எனவே பதிவு செய்யப்பட்ட காணொளி மூலம் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபையில் அவர் உரையாற்றினார். உலகத் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அப்பாஸ் வலியுறுத்தினார். இதற்கிடையே நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாட்டு நிறுவன கட்டடத்துக்கு அருகே இஸ்ரேலிய பிரதமரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். சிலர் போக்குவரத்தை வழிமறித்தனர். இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், காசா ஈரான் மக்களை வாழவிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழங்கினர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து வைத்தனர். காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலின் அரசதந்திர அணுகுமுறைக்கு உலக அளவில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறினார். 2024 ஆண்டில் உலக அளவில் கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்தது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையிலுள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி அளிக்கும்படி தீர்மானம் வலியுறுத்துகிறது. கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தையும் தாம் பரிசீலித்ததாக கனடிய பிரதமர் மாக் கானி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது பற்றி அவர் விவரித்துச் சொல்லவில்லை. நியூயார்க் டைம்ஸுக்கு திரு கானி பேட்டியளித்திருக்கிறார். அபாயத்தை சமாளிக்க தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சூழலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதாக அவர் சொன்னார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்கப் போவதாக திரு டிரம்ப் அவ்வப்போது கூறியிருக்கிறார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொலைபேசியில் உரையாடும் அளவு திரு டிரம்புடன் நல்லுறவு இருப்பதாகவும் திரு கானி சொன்னார்.
1: சொல்லும் பொருளும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே,
1: அதோ வரோம் உங்களுக்காக பாட்டு. எப்படி உங்களை வர வைக்கிற மாதிரி பாடல தேர்ந்தெடுத்து போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா?
2: நானும் பாக்குறேன், காலையில இருந்து 6 மணில இருந்து ஏதோ பாட்டுல அள்ளி விட்டுக்கிட்டே உங்களுக்காக பாட்டு, எனக்காக பாட்டு.
1: பூவுக்கு பிறந்த நாளே
2: பொன்னாகனி, பொன்னாகனி மலர்ந்த நாளே.
1: என்ன
2: போல நடந்து வரேன்னா அப்பதான்
1: பேராண்டி
2: பேராண்டின்னு வருது பாட்டுல. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு காலையில இருந்து, அவ்வளவு சொல்ல முடியும் என்னால.
1: சரி, புஷ்பா மேடம் குப்புசாமி ஹரிணி அந்த பாடலாம் வழங்கியிருந்தாங்க.
2: வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு,
1: என்ன இப்ப இப்படி வந்து பாட்டு வந்து செட் ஆகாது. சில எல்லா பாடல்களும் வந்து ரொம்ப அற்புதமா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பொருந்தாது இல்லையா? அதாவது எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து சேரேன்.
2: வாழ்க்கையும் அப்படிதான் சரி, எல்லாமே நமக்கு பொருந்தி வருவான்னு கேட்டீங்கன்னா
1: தெரிஞ்சுக்கோம். அதாவது இப்ப நம்ம வேலை இடத்துல இருக்கோம், நம்ம வேலைய சந்தோஷமா செய்வதற்கு நம்ம சக ஊழியர்கள் நம்மோட நண்பர்களா இருக்கணுமா இல்லையா?
2: நல்ல கேள்வி.
1: என்னுடைய கருத்து என்னன்னா, உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சக ஊழியர்களோட நண்பர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலைக்கு.
2: ஆமா, சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல கருத்தை பரிமாறிக்கொள்ளும் நேருக்கு நாங்க ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை பரிசா கொடுக்க போறோம். டிக்டாக் லைவ் வாயிலா வந்து நீங்க கருத்தை பதிவிடணும்.

0: 24 மணி நேர நிலவரப்படி 60-74 உட்பட்டிருக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1.28
1: ஓர் யூரோ
0: 1.46
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1.71
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 90
1: நூறு இந்திய ரூபாய்
0: 1.34
1: நூறு இலங்கை ரூபாய்
0: 39
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3.20
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
6: Maverick Events and Production Varangum Masala Coffee Live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: வசூல் ராஜா MBBS பரத்லேருந்து பாடலை கேட்டீங்க. பரத்வாசோட சில கிரேஸ் மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க அந்த பாடலை. முதலிருந்து சொல்றீங்க பிறந்தநாள் அதுவுமா உங்களுக்காக தான் பாடல் போடுறேன் அப்படின்னு. இப்ப இந்த பாட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்?
1: அதுக்கு முன்னாடி இல்ல பாடலையும் நீங்க கேட்கலையே, அதாவது கந்தசுவாமி திரைப்படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் மாலதி வந்து பாடல பாடியிருந்தாங்க.
0: என் பேரு மீனா குமாரியா,
1: என் பேரு ரவிஜின்னு பாட்டு இருக்கா இல்ல தானே, அதனால போட முடியல. அதுக்கப்புறம் உங்களைதான் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக வந்து பலரும் வந்து வர்ணிக்கிறாங்க இல்லையா, நீங்க வந்து சிரிப்பு அழக பாக்குறதுக்கு ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நானும் பல தடவை உங்களை பார்த்து சொல்லியிருக்கேன், உங்களுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரவி அப்படின்னு. புன்னகை அரசன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனா புன்னகை அரசன் சிரிப்பழகன் அப்படின்னு பாடல் கிடையாது. எனவே சிரிச்சு சிரிச்சு வந்த ரவி ஜி டோய் அப்படின்னு
0: சிரிப்பா சிரிக்குது சிங்கப்பூரே அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குது. இல்ல வேண்டாம் பரவாயில்ல விட்டுறேன், நம்ம தலைவர் தொட்டு பேசிட்டு இருக்கோம், அந்த பக்கம் வாங்க நீங்க.
1: சரி, வேலை இடத்துல உங்களுடைய வேலையை நல்ல சந்தோஷமா நிம்மதியா செய்வதற்கு உங்களுடைய சக ஊழியர்களோட நீங்க நண்பர்களாக இருக்கணும், இருப்பது அவசியம். இது உங்களை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். பல நேயர்கள் வந்து டிக்டாக் வாயிலாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்பதான் வந்து வேலை செய்யும் பொழுது நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பெரும்பாலானோர் அப்படிதான் சொல்றாங்க, குறிப்பா வாட்ஸ்அப் வாயிலா ஒரு நேரம் அவங்க கதையை பதிவிட்டு இருக்காங்க, கருத்தை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஜேஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக ஊழியர்கள் ரொம்ப பிரமாதமா அவங்க கூட உறவுல இருக்காங்க. சொல்ல போனா என்னுடைய சக ஊழியர் எனக்காக மெக்டோனல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, குறிப்பா என்னுடைய மகனுக்கு அனுப்பி வச்சாரு. காரணம் பையன் வந்து இந்த பரிசலா இருக்கு இல்லையா, அந்த இதுல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது, வா இவ்வளோ நல்ல சக ஊழியர்களா இருக்காங்க, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி அப்படின்னு தோணுது சஜினி எனக்கு.
1: என்ன சொல்றீங்க, சைக்கிள் கேம்ல போட்டீங்க பாத்தீங்களா ஒரு பா.
0: இல்ல சும்மா சொல்ல சும்மா சொல்ல, என்னுடைய சக ஊழியர்கள் பத்தி நான் சொல்லவா, இங்க வேலைக்கு வந்த பிற்பாடு தீபாவளிக்கு நான் துணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரஃபி விமலா பெரும்பாலும் அப்ப ஷாமினி எல்லாம் இருந்தாங்க, எப்ப இந்தியாவுக்கு போனாலும் ரஞ்சினி உட்பட எனக்கு வந்து ஆடைகள் வாங்கிட்டு வந்துருவாங்க.
1: சரி,
0: இப்ப ஆடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு அவர் போனாலும் பயணம் மேற்கொண்டாலும் கண்டிப்பா அந்த ஊர் சார்ந்த சுவையான ஒரு பண்டத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருவார். பண்டத்தை ஹலிமா எடுத்துக்குங்க, அவங்களும் அதே மாதிரிதான். காதர் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு நாளும் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்கறதே காதர் தான்.
1: அதுக்கப்புறம் அப்பப்ப வந்து அம்மாவோட ஜும்பு ஜும்பு வரும், கறிப்பாஃப் வரும், இந்த மாதிரி சாப்பாடா வழங்குவாரு நம்ம காதர். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை அதை செஞ்சிருவாரு.
0: ஆமா, நித்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொந்தமா சமைச்சு கொண்டு வருவாங்க, அவ போது அதை சாப்பிடறதுக்கான வாய்ப்பு நம்ம கிடைக்கும். இப்படி வெவ்வேறு ஊழியர்கள் நமது படைப்பாளர் தயாரிப்பாளர் தர்ஷனா இருக்காங்க. அவங்களும் ஒரு முறை என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டது பிடிக்கும் தான் நான் சொன்னேன், உடனடியா அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி அதே சாப்பாடை மறுநாள் சமைச்சு கொண்டு கொடுத்தாங்க.
1: அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு பயணத்தின் போது கூட உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகையா வந்து அவங்க வாங்கி வந்து கொடுத்தாங்க.
0: ஆமா, சரியா சொன்னீங்க, சஜினி பத்தி சொல்லவே தேவையில்ல, சட்டை சுழுவாரு, அதுக்கப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் முகத்துல வந்து பரு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு கிரீமு.
1: நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கணுமா இல்லையா,
0: அதான் சொல்றேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவீங்க. இப்படிப்பட்ட சக ஊழியர்கள் கூட வேலை செய்யும் போது அப்பப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, மனசு பாரமா இருந்தாலும் சரி, சில சிக்கல்கள் வந்தாலும் சரி, அவங்களோட பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வை தேடணும் அப்படிங்கிற ஆசை தன்னால வரும். இதுவே இப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலையிடம் போர்க்களமா மாறிடும்.
1: அது சொல்லுங்க, அது மட்டும் இல்ல, ஏன்டா வேலைக்கு வரும் அப்படின்னு ஒரு மாதிரியான சலிப்பு தட்டிரும். இவங்களை பார்க்கணுமே, இவங்களோட வேலை செய்யணுமே, இவங்களோட உரையாடணுமே அப்படிங்கிற ஒரு கோபம் ஏற்படும். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்முடைய சக ஊழியர்கள் நண்பர்களோட ஒரு உறவை வளர்த்து கொள்வது ரொம்ப அவசியம். இதுதான் என்னுடைய கருத்து.
0: ஆனா சில நேரத்துல சில பேருக்கிட்ட தள்ளி இருக்கிறது தான் நல்லது, அதுவும் என்னுடைய அனுபவத்துல இருக்கு.
1: ஆமா, இதே கருத்தை வந்து இன்னும் சில நேர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம பகிர்ந்து கொள்றோம். இப்ப சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTESLE செல்லும் வழியில் ஆங்மோகே அவனி 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலை ரோடு எக்ஸிட், BKE செல்லும் வழியில் குறிப்பாக SLE BKE செல்லும் வழியில் BKEPIE துவாஸ் எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார், அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: பாறைபட பாடலை கேட்டீங்க. சபேஷ் முரளியோட இசையில உதய் நாராயண் மற்றும் குழுவினர் பாடல் வழங்கியிருந்தாங்க. கள்ள கண்டா நாய காணோம், நாய கண்டா கள்ள காணோம்.
1: ஆமா, அடுத்த 100 நாளுக்கு அதுதானே நடக்க போகுது. ஒண்ணு நான் வேலைக்கு வருவேன், இல்லாட்டி நீங்க வேலைக்கு வருவீங்க.
0: இதுல யாரு நாய் யாரு கல்லுங்கிறத நேர்களாகிய நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா இதுக்கு என்ன தெரியுமா உண்மையான அர்த்தம், ஒரு முறை பள்ளியில படிக்கும் போது ஆசிரியர் சொன்னாரு, கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும்னா அந்த நாயை அடிக்கிறதுக்காக கல் எடுக்கல,
1: அப்புறம்
0: அதாவது அந்த அழகான நாய கல்லுல வடிவமைக்கிறதுக்காக, உளி கொண்டு வடிக்கிறதுக்காக தான் அந்த கல்லை தேடுனாங்க. அப்படின்னும் கல்ல கிடைச்சா பழமொழிகள் பல உண்டு, சொல்லப்பட்டது ஒண்ணு, இப்ப நம்ம அத புரிஞ்சுகிட்டது ஒண்ணு, அதுக்கப்புறம் பயன்படுத்துறது ஒண்ணுன்னு மருவி மருவி வந்துருச்சு.
1: ஆமா, இப்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதுவும் வந்து ஏதோ இப்படியோ ஆரம்பிச்சது, அது மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பனை வாசனை அப்படின்னு மருவி வந்துருச்சு.
0: இன்னொன்னு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்றாங்களே தவறு, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அதாவது ஒரு காலத்துல சந்தைக்கு போய் மாடை வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு சுவடை வச்சே நல்ல மாடா இல்லையாங்கிறத கணிச்சிருவாங்க. அதுதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அது வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு மாறி.
1: இனிமே வந்து ஒரு காலத்துல எல்லாம் பிள்ளைகளை வந்து என்னது டிசிப்ளின் பண்றதுக்காக அவங்க வந்து என்ன தர்ம செய்வாங்க, சூடு வைப்பாங்க. ஒரு காலத்துல அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவங்க வந்து கை கால எல்லாம் வந்து சூடு வைப்பாங்க. அதுக்கு வந்து என்ன வந்து நியாயமா சொல்லுவாங்கன்னா, என்ன பேச்சு பேசுவாங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி என்னோட பாட்டி என்கிட்ட சொல்லி இருக்காங்க சூடு வைக்கிறது. சரி, தலைப்புக்கு வந்துருவோம். அதாவது வேலை இடத்துல நீங்க சந்தோஷமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய சக ஊழியர்களோட நீங்க வந்து நண்பர்களா இருக்கணும். இது வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். டிக்டாக் வாயிலாக கருப்புசாமி பார்த்திபன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலை இடத்தில் சக ஊழியர்களுடன் நட்பாக இருப்பதால் நல்ல புரிதலோடு நம்ம குழுவாக இணைந்து வேலை செய்வது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேயர் ஒருத்தவங்க அவங்க பேரை குறிப்பிடவில்லை, நாம நண்பர்களா இருக்கலாம் ஆனா ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இடத்துல எல்லாரும்
0: நினைச்சிருக்கலாம்.
1: ஆதரவு
2: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.
4: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: டான்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: நேரம் இப்பொழுது 8:51 ஆகிவிட்டது.
3: சம்பிச்சு போயிட்டாங்க சஜி, அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிய போகுதே. இன்னும் 4 நேரத்துக்கு ரவிக்கு பாட்டு போடணும்னு ஆசைப்பட்டேனேன்னு வந்தீங்களா?
2: ஆமா ஆமா, எப்படி பரவாயில்ல, போடுறேன். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் போட்டு வச்சிருக்கேனே.
3: பாடல்களுக்கு இடையில வாழ்த்துக்களை வாரி வழங்க நேர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும்.
2: கண்டிப்பா
3: இன்றைய நிகழ்ச்சி நீங்க கேட்கணும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு வாழ்த்து சொன்னதுக்காக இல்ல, அதை தெளிவுபடுத்திக்கிறேன்.
2: ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமா அந்த வெள்ளி காலை போடுதா நல்லா சந்தோஷமா கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வார இறுதிய நல்ல முறையில வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்து பார்த்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்களை நாம ஒளியேற்றிக்கிட்டு வரோம்.
3: இரண்டாவது, வாழ்க்கைங்கிறது எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல முடியாது. சிக்கல் இருக்கலாம், சவால் இருக்கலாம், நம்ம எதிர்பாராத சம்பவங்களை சந்திக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த 4 மணி நேரம் நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
2: ஆமாம் நேயர்களே, இதுவரையிலும் டிக்டாக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்துல இரு நேயர்களுக்கு நாங்க பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
3: ஆமா, சிறப்பான கருத்துக்களை வழங்கிய இரு நேயர்கள் யார் என்றால்
2: லோகேஸ்வரி, அதோடு தேவி வாழ்த்துகள். உங்களுக்கு வந்து ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிசா காஃபி பரிசாக கிடைக்கின்றது.
3: இதே மாதிரி நான் டிக்டாக் லைவ்ல வந்து உங்க கூட உரையாடும் போது லைக்ஸ் தாங்க, வரவேற்பை தாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி,
2: ரவிஜி.
3: இது உங்க அபிமான வணக்கம் சிங்கே.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். 9

0: ஜி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது காலை 9:05 ஆகி விட்டது. காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
5: ஒலி 9:06 அடுத்து உங்களுக்காக திரை தகவல், சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம் எல்லாமே காத்துட்டு இருக்கு. குறிப்பா தங்க விலை நிலவரத்தை நான் சொல்லியே ஆகணும். ஏன் தெரியுமா? சஜினி சொன்னாங்க இந்த மாதிரி, என்னுடைய எடைக்கு எடை தங்கம் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய போகுது எவ்வளவு பெரிய செலவு அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு.
1: உங்களுக்காக நான் செலவு செய்ய மாட்டேன் ரவி.
5: எடைக்கு எடை,
1: ஆமா,
5: என் எடை குறைவா இருக்கிறது தைரியத்துல
1: இன்று நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய வானிலைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
5: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 60-74 இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
9: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ராஜ்குமாரின் இசையில் கண்ணு பட போகுதே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: தாண்டவம் ஆடுது, அதுக்கு காரணம் நேயர் ராணி அவங்க சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒலி ஒன்பதாரிட்ட கேட்டு வர ஒரு உற்ற நேயர், அவங்களும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி. போன வருஷம் தீபாவளிக்கு கூட அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப அவங்க வீட்டுல ஒருத்தரா எங்களை கருதி கொண்டாட்டத்துல உள்ளடக்கி எங்களுக்காக சமைச்சு வச்சு, பா இதுதான் நேர்களுடைய சக்தி.
0: கண்டிப்பாக
1: இந்த வேலைக்கு நான் வந்தேன், ஏன் இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்யறேன்னு கேட்டாங்கன்னா நான் இதுதான் காரணமா காட்டுவேன்.
0: கண்டிப்பா என்னுடைய பிறந்த நாளுக்கும் வந்து நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நேர்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அளவில்லா ஒரு அன்பு, அன்கண்டிஷனல்
1: கிடைக்கும்.
0: ஆமா
1: அதுதான்,
0: அதுதான்
1: இந்த வேலையுடைய மகத்துவம்.
0: எனவே நேயர் ராணி, திலகராணி, உங்களுடைய பரிசுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படியே எடுத்துட்டு ஓடி வந்து கொடுத்துட்டேன்,
1: சேர்ந்து விட்டது
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, பார்த்து பத்திரமா உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க. குறிப்பா உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவு சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: உங்களுக்கு தெரியுமா
1: சஜினி, செப்டம்பர் 25ஆம் தேதியான இன்று உலக கனவு தினம், ட்ரீம் டே அனுசரிக்கப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
0: ரவி, இன்றைய தினத்துல உங்களுடைய கனவு என்ன?
1: இன்றைய தினத்திலேயே என்னுடைய கனவு, நல்ல கேள்வி சஜினி. இந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் தெரியுமா, பாட்டு அந்த பாட்டுல வந்து விடாம எஸ்பிபி போயிட்டு இருப்பாரு தெரியுமா, பெரிய பட்டியலோட. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, திரும்பி பார்க்கும் போது யோசிப்பேன் இவ்வளவு உனக்கு தேவையா இருக்கு. என்னுடைய கனவு
0: ரொம்ப அற்புதமா சொல்லிருந்தீங்க நீங்க வந்து தன்னைத்தானே வந்து நினைச்சுக்காம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க நினைச்சிருக்கீங்க.
1: உண்மையான வேண்டுதல் என்னன்னா நம்ம நமக்காக செய்யறது கிடையாது, சுத்தி இருக்கிறவங்களுக்காக செய்யறது தான். அந்த வேண்டுதல் தான் இறைவன் கிட்ட கூடிய விரைவில் போய் அடையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
0: என்னுடைய கனவு என்னவென்றால் தொடர்ந்து என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு

0: யாருக்கும் உதவி செய்ய முடியுமோ நான் உதவி செய்ய முயற்சி செய்வேன்.
1: ஆமா,
0: வழி ஒரு வழியாக
1: வழி 9 6 8 4 3
0: ஒரு வழிகாட்டியா, ஒரு முன்மாதிரியா
1: யாருக்காவது திடீர்னு 100 ரூபாய் தேவைப்படுதுன்னா உடனடியா வாட்ஸ்அப் பண்ணுங்க, அனுப்பி வைப்பாங்க.
2: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ்

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: லவ் டுடே படத்துல அந்த பாடலை கேட்டீங்க. சிவாவுடைய சில எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை உங்களுக்காக பாடியிருந்தாரு.
3: அதற்கு முன்பு கண்ணுபட போகுதியா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. எஸ் எச் ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரவி தங்க விலை நிலவரத்தை சொல்ல போறோம்.
2: அதுக்கு முன்னால
3: உங்களுக்காக இந்த பாடலை ஒளியேற்ற போறேன்.
4: தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா?
2: எனக்கு
3: செலவு ஒரு பிரச்சனையே இல்ல ரவி, உங்களுக்கு
2: எனக்கு வாங்கி கொடுக்கறத பத்தி சொல்ல.
3: ஆமா, உங்களுக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன்?
2: இப்படிதான் ஊர்ல ஒரு நாள் நல்லவங்க இருப்பாங்க நீர்களே.
3: எனக்கு ஒரு
2: மில்லியன் கணக்குல செலவு இருக்கு.
3: மில்லியன் கணக்குல இல்ல ரவி, ஒரு 170,000.
5: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: தேனிசை தென்றல் தேவாவி நேசையில் நெஞ்சினிலே திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது நடிகர் விஜய், அதாவது நம்ம தளபதி விஜய் சுவர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இந்த மாதிரி யாராவது சஜினிய பார்த்து பாடினீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கும் அவங்களுக்கும் ரேஃபல் ஹோட்டல்ல திருமணம் அப்படின்னு சொன்னாங்க சஜினி.
0: அந்த திருமணத்திற்காக என்ன வந்து திருமண செலவை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாரா ரவி? எனக்கு
1: அடுத்து போக்குவரத்து நிலவரம் தெரிஞ்சு
2: போவாங்க.
1: ஸ்டான்ஃபோர்ட் சாலை விக்டோரியா ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் வழியில் நார்த் பிரிட்ஜ் சாலை, அதற்கு பிறகு முதல் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது.
3: சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளையும் கிடைக்கும்.
4: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஒலி 968
8: சினிமா

0: மைக்க திறக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஜிகர் தண்டா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் என்கிற திரைப்படத்துல அந்த பாடல் ஒலித்தது. சந்தோஷ் நாராயணனின் இசையில் சந்தோஷ் நாராயணன் டி அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. இப்ப சமீபத்துல இந்த பாடல் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு.
1: ஆமா, இந்த பாடல நெட்ஃபிளிக்ஸ் உலக நிறுவனம் இருக்காங்களே,
0: ஆமா,
1: அவங்க தயாரித்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற தொடர். அதுல எப்படி போகுதுன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர்கள் ஒரு குழுவா அதுல செயல்படுறாங்க. அதுல பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டோர் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சிங்கப்பூர்ல சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு.
0: உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கோயில் காலை படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இளையராஜாவின் இசையில.
1: அதற்கு முன்பு உத்தமராசா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இரண்டு பாடல்களையுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வழங்கி இருந்தாங்க.
0: நேரம் சரியா 9:50 ஆகுது. 10 நிமிடங்கள் கழித்துதான், அதாவது செய்திகளுக்கு பிறகுதான் என்னுடைய குரலை.
1: நீங்க என்ன ரவிஜிய தூக்கிட்டீங்க?
0: அவருடைய பிறந்த நாள் அன்று பிரவுனி இனிப்பான சில பண்டங்களை வந்து அவர் சாப்பிடறாரு. நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட சாப்பிடறாரு. அந்த ஒரு வற்புறுத்தி
1: ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை சாப்பிடணும் நினைக்கிறனோ அவர் வந்து ரொம்ப அழட்டிக்க மாட்டாரு. இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்னா நான் சாப்பிடறேன், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று நான் வந்து உடற்பயிற்சியும் செய்வேன், கலரிஸ பர்ன் பண்ணிடுவேன். அழட்டிக்க மாட்டாரு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அந்த டிசிப்ளினோட அந்த ஒழுக்கத்தோட அவர் வந்து ஆரோக்கியமான உணவு வகைகளை உட்கொள்வாரு.
0: உங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு.
1: ஏன்
0: இதுல இருந்து நல்லா தெரியுது
1: என்ன ட்ரெயின் பண்ணிருக்காரு?
2: அதுக்கப்புறம்
1: நிறைய
0: முயற்சி எடுத்து அவங்க செஞ்சிருக்காங்க. அன்பு மாதிரும் எப்போதுமே அதற்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம்.
1: அதற்கு இணையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ரொம்ப நன்றி நேர்கள், தொடர்ந்து நீங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் குவிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம வணக்கம் சிங்க இன்னும் ஒரு ஏறக்குறைய 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஆனா அதன் பிறகும் நீங்க ரவிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க அனுப்பலாம் ஆனந்தம் டீ கடை இருக்கும் நிகழ்ச்சி அனுப்புங்க. அங்க ஃபார்வர்ட் பண்றோம், ரவிக்கு ஃபார்வர்ட் பண்றோம், பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு குரல் மட்டும் கேக்குது, நீங்க யோசிக்கலாம். என்னுடைய பாண்டை எங்கன்னு யோசிக்கலாம். நான் செய்திகளுக்கு பிறகு சொல்றேன்.
1: நன்றி.
3: ஒரு கதை கதைக்கு அப்புறம்
1: சரி. நன்றி அலிமா. சரி ரவி, நாம
3: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொன்னது போல எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும்னு தெரியல. ஒரு நாள் நான் ஒரு காலத்துல நான் கண்ட கனவு இங்க நிகழ்ச்சி படிக்கணும்னு. இன்னைக்கு என் பிறந்த நாள் அதுவுமா இத்தனை பேருக்கிட்ட இருந்து வாழ்த்து வாங்கி நாங்க உட்கார்ந்து இருக்கேன்னா இதை விட ஒரு பெரிய வரம் எதுவுமே இல்லை. இதை கொடுத்த கடவுளுக்கு மிக்க நன்றி.
1: பிரபஞ்சமே உங்களுக்கு இந்த தருணத்துல வாழ்த்த தெரிவிக்குது. சரி ரவி, நாம ரெண்டு பேரும் ஒரு காணொலியா பதிவேற்றம் செஞ்சிருக்கோம், சரியா? பல சம்பவங்கள், தர்மான சம்பவங்கள் சென்தோசா பீச்சில் நேற்று நடந்தன. அதத்தான் வந்து நாங்க பதிவிட்டு அனுப்பி வச்சிருக்கோம். ஹலிமா, நம்ம பிரவுனி சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நம்ம டான்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்கிற கவலை இல்ல ஹலிமா.
0: ரொம்ப நல்லா இருக்கு. அது யாரு அனுப்பி வச்சாங்க? அமுதாவா?
3: இல்ல ராணி.
0: ராணி ரொம்ப நல்லா இருக்கு. ராணி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இனிப்போட நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்க போறேன்.
1: சரி, நாங்க வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்து விடைபெறும் நேரம் வந்து வருச்சு.
3: நீங்க போதும் போய் புழுங்க, விடைபெறோம். உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை காத்தல 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். சஜினி ரவிஜி, இது ஒளி 9:68.
1: கேட்டாலே பரவசம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
5: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 10, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளிக்கிறார். தலைவர்கள் இருவரும் இருதரப்பு வர்த்தக உறவை பாராட்டினர். அமெரிக்க அதிபர் சீன அதிபருக்கு அமெரிக்க கழுகுச் சிற்பம் ஒன்றை பரிசளித்தார். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் புதிய கூட்டு ஏற்பாட்டுக்கு இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அது உலக பொருளாதாரத்திற்கு நற்செய்தி என்று அவர் சொன்னார். சீன அதிபர் 3 நாள் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு சிறப்பாய் இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார்.
9: The decisions we make in these areas today can promote peace and prosperity for decades and decades to come.
8: சீன தலைவர் அறிவித்த புதிய வர்த்தக ஏற்பாடு பற்றி விரிவான தகவல் இல்லை. முன்னதாக அவர் ஓவல் அலுவலகத்தில் திரு ட்ரம்புடன் 1.5 மணி நேரத்துக்கு மேல் உரையாடினார். மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பு தேவை என்று திரு ஜி வலியுறுத்தினார். தைவான் விவகாரத்தை விவேகமாய் கையாளும்படி அமெரிக்காவை அவர் கேட்டுக்கொண்டார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஈரான் போரை தொடர விரும்பவில்லை என்று கூறிய திரு பெசஸ்கியன், போர் முடிய வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்றார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்கா ஈரான் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. ஈரான் ஒருபோதும் நெருக்கடிக்கு பணியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் திரு பெசஸ்கியன் கூறினார். பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் தற்காப்புக்கு உதவ திட்டமிடுகிறார். செங்கடல் துறைமுக நகரான யான்பூவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கச்சா எண்ணெய் குழாய்களையும் பாதுகாப்பதில் பிரான்ஸ் உதவ விரும்புகிறது. ஆனால் எந்த பூசலிலும் பிரான்ஸ் பங்கேற்காது என்று திரு மேக்ரோன் தெளிவுபடுத்தினார். எரிசக்தி விலை உயர்வதால் பிரான்சில் திரு மேக்ரோனுக்கு கடுமையான நெருக்கடி. குளிர்காலம் நெருங்குவதால் போதுமான எரிபொருள் கைவசம் இருக்கிறது என்று மக்களுக்கு அவர் உறுதியளிக்க முயல்கிறார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பாவுக்கான கச்சா எண்ணெய் டீசல் விநியோகத்துக்கு யான்போ முக்கியமான வழித்தடமாக திகழ்கிறது. சவுதி அரேபிய ஏற்றுமதி ஹர்மஸ் நீரிணையை தவிர்த்துச் செல்ல அது வழியமைக்கிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஏமன் ஹவுதி குழு தெஹ்ரானின் உத்தரவுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். ஹவுதி குழு ஈரானுக்கு ஆதரவாய் செயல்படுவதாகவே பரவலாக கருதப்படுகிறது. ஆனால் ஹவுதிகளின் நடவடிக்கைக்கு அந்த குழுவை பொறுப்பு. ஈரானின் வழிகாட்டுதலில் அது செயல்படுவதில்லை என்று பெசஸ்கியன் கூறினார். ஹவுதி குழுவுடன் தொடர்பில் இருப்பதாகச் சொன்ன அவர், இரு தரப்புக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட முறையான உறவு இல்லை என்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றும் போது சில நாடுகளின் பிரதிநிதிகள் வெளியேறிச் சென்றனர். மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசிய திரு நெட்டன்யாகு தம்மை குறை கூறுவோரை கடுமையாக சாடினார். அவர் பேசும்போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்ன திரு நெட்டன்யாகு கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக சாடினார். நியூயார்க்கில் யூதர்களை பாதுகாக்க தவறிய நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி போர்க்குற்றவாளி என்று இஸ்ரேலிய பிரதமர் குற்றஞ்சாட்டினார். திரு நெட்டன்யாகு மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்களுக்காக நியூயார்க் வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று திரு மம்தானி முன்னர் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று அவர் பிறகு ஒப்புக்கொண்டார். பாலஸ்தீன வட்டார அதிபர் மஹமூத் அப்பாஸ் அமெரிக்கா செல்வதற்கு விசா வழங்கப்படவில்லை. எனவே அவர் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபையில் காணொளி வழியே உரையாற்றினார். உலகத் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு அப்பாஸ் வலியுறுத்தினார். உலக அளவில் 2024 ஆண்டு கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் இருக்கிறது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறினார். வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி அளிக்கும்படியும் தீர்மானம் வலியுறுத்துகிறது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக நாய் இறைச்சி விற்கப்படுகிறதா என்று சிங்கப்பூர் உணவு அமைப்பு ஆராய்கிறது. சமூக ஊடக பக்கத்தில் வியட்நாமிய மொழியில் நாய் இறைச்சி விற்பனை விளம்பரம் காணப்பட்டது. அந்த பதிவு தற்போது நீக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது. சிங்கப்பூர் உணவு அமைப்பு நாய் இறைச்சி விற்பனையை அனுமதிப்பதில்லை. சிங்கப்பூரில் தகுந்த உரிமம் அல்லது அனுமதியின்றி எந்த வகை இறைச்சியை இறக்குமதி செய்வதும் விற்பதும் குற்றம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
10: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

என்ன தனியா உங்களுக்காக வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல ஆனந்த மார்ம நிகழ்ச்சி நான் வழங்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக உங்களுடைய நாள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான ஒரு வெள்ளிக்கிழமையா சில பேருக்கு இருக்காது. சில வீட்டுல காலையிலேயே பென்சில் எடுத்துக்கிட்டியா, தேவையுள்ள எல்லாத்தையுமே நீ உன்னுடைய பையில, உன்னுடைய கை பையில, உன்னுடைய பள்ளி பையில பேக் பண்ணிட்டியா? பதற்றப்படாத, நிதானமா செய்யு, நிதானமா எழுது, என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு நல்லா ஊத்து படி, கண்ணாடி போடலனாலும் நல்லா கவனிச்சு படி, பாதாம், முந்திரி, பால், சிக்கன் எசன்ஸ் இதெல்லாம் அறுது, சாப்பிடு அப்படின்னு இன்றைக்கு ஓவரா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம செய்வோம். அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குதுங்க. ஆமா, தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வுகள் ஆரம்பிச்சாச்சு. செப்டம்பர் 24ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகளாக இருக்குது. பல பிள்ளைகள் அதற்காகவே தயார் செஞ்சுட்டு இப்ப போய் உட்கார்ந்து அவங்களுடைய தேர்வுகளை எழுதிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு கணக்கு தேர்வா இருக்குது. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு, பெற்றோருக்கு அந்த பதற்றம் மேலோங்கி இருக்கும். ஆனா நீங்க கவலைப்படவே வேண்டாம், அவங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க, எவ்வளவு நல்லா தயார் செஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நிச்சயமா அவங்களால தேர்வுகளை செய்ய முடியும். நம்பிக்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. இந்த நேரத்துல ஒரு

விஜய் நக்குள் கொண்டு வரும் பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கல்யாணம் விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: சரி, பிஎஸ்எல்இ வாரமா இருக்கிறதுனால இந்த தேர்வுகள் பத்தி நம்ம பேசலாம்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் பின்னோக்கி போவோமே. நம்முடைய பள்ளி காலத்துல, பள்ளி பருவத்துல நம்ம செஞ்ச ஒரு தேர்வு இல்ல நம்ம எழுதின ஒரு தாள் இப்பவும் மறக்க முடியாம இருக்கலாம். இதை பற்றி நீங்க நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க உத்வேகம் தரும்படி, ஏதாவது உற்சாகமான சில வசனங்களை, வார்த்தைகளை சொல்லும்படி குரல் பதிவுகளை எடுத்தும் நீங்க அனுப்பி வைக்கலாங்க. தேர்வுக்கு முன்னால உங்களுடைய பெற்றோர், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி சொன்ன ஒரே வசனம், அதை இப்பவும் நீங்க கடைபிடிச்சிட்டு வரீங்க, உங்க பிள்ளைகளிடம் சொல்றீங்கன்னா எந்த ஒரு டயலாக், எந்த ஒரு வாக்கியமாக இருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. கடைசி நேரத்துல புத்தகத்தை புரட்டி பார்த்து இந்த கேள்வி மட்டும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சு, ஆனா அந்த கேள்விதான் உங்களுக்கு வந்திருந்துச்சு, இப்ப வரைக்கும் மறக்கவே மாட்டேப்பா அப்படின்னு சொல்ற உடனே அது என்ன? நண்பர்களுடன் ரொம்ப நேரமா நீ இதற்கு என்ன பதில் போட்ட, இந்த பதிலா, இது என்னோட லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்னு சொன்ன ஒரு தருணமா இருக்கலாம். தேர்வு முடிஞ்ச நாள் அன்று உங்களுக்கு கிடைச்ச அந்த விடுதலை, அந்த உணர்வு, எந்த ஒரு தேர்வுக்கு உங்களுக்கு கிடைச்சது, உங்க காலத்துல பிஎஸ்எல்இ எப்படி இருந்துச்சு அதையும் நீங்க சொல்லலாங்க. ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாற்றிருக்காங்க, அந்த மதிப்பீட்டை ரொம்பவே மாற்றிருக்காங்க. உங்க காலத்துல எப்படி இருந்துச்சு, இந்த பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இந்த புள்ளிகள் கொடுக்கப்படுமா, மதிப்பெண்களா, இல்ல இப்போ இருக்கிற அந்த கிரேட் மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சா, அதையும் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப்போ
1: இதே வேலையா போச்சு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: வணக்கம் ஹலிமா, நந்தினி பேசுறேன். ஓகே, என்னோட காலகட்டத்தில் வந்து PSLE வந்து நாங்கள் வந்து அக்ரிகேட் ஸ்கோ அது பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த ஸ்கூல் போகிறது, ப்ரைமரி ஐ மீன் சாரி செகண்டரி ஸ்கூல் போகிறதுலாம். எங்கள் டைம் வந்து எனக்கு அந்த டைம் வந்து PSLE வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஹாலை பார்த்தாலே ரொம்ப சீரியஸாக யாரும் பேச மாட்டாங்க, டீச்சர்ஸ் வந்து ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே வெளியே இருந்து வர டீச்சர்ஸ். அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஹனிமா. அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த மேத்ஸ் இருக்குது தெரியுமா, மேத்ஸ் முடிகிற அன்னைக்கு தான் வந்து அப்பா விட்டுச்சு சாமி அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ் ஹனிமா.
7: நன்றி நன்றி அம்மா. சரி, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்பதான் நீங்க வானிலை பக்கமா வந்திருக்கலாம். உங்க காலத்துல PSLE எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்ப PSLE வாரமா பிள்ளைகளுக்கு இருக்கதே இல்லையா, கணக்கு தேர்வை இன்றைக்கு அவங்க எழுத போறாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. சரி, உங்க காலகட்டத்துல PSLE எப்படி இருந்துச்சு? இல்ல பெரும்பாலான தேர்வுகள் எப்படி இருந்துச்சு? எந்த தேர்வு உங்களுக்கு பிடிக்காது, ஐயோ இந்த தேர்வுக்கு நான் உட்காரவே மாட்டேன், இல்ல கட் அடிச்சிருக்கீங்களா தேர்வுக்கு போகாம கூட இன்றைக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த காலத்துல உங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு உணவை கொடுப்பாங்க. நான் தேர்வுக்கு போறேன், தேர்வை நான் எழுத போறேன்னு சொன்ன கையோடய கண்டிப்பா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எனக்கு இந்த உணவை கொடுத்துருவாங்க ஹலிமா, இல்ல இந்த ஒரு பானத்தை கொடுத்துருவாங்க குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா அது எது? அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் செய்யலாம், 9678899868. அடுத்து உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம், லதா மகேஷ்கர் கொண்டு வரும் பாடல் சத்யா திரைப்படத்தில் இருந்து நேரம் சரியா 10:42.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour ஈசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale Masala Coffee live in Singapore The Return Tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
2: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நேயர் பத்மாவதி அம்மா என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க.
5: வணக்கம் ஹலிமா, பத்மாவதி பேசுறேன். அந்த டைம்ல பிஎஸ்சி எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போவோம், ஆனா எனக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸ பார்த்தாலே தலையை வலிக்கும், மார்க்ஸ் நல்லா இருக்க மாட்டேன் ரொம்ப. பட் அந்த டைம்ல வந்து டிஃப்ரெண்ட், அந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு மேக்ஸ் இங்கிலீஷ்லாம், ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
6: காலை வணக்கம் ஹலிமாமா.
4: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: தேர்வை பத்தி பேசுனீங்க. தேர்வு எழுதும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, முடிவு வந்த பிறகு அம்மா பாட்டா பாடுவாங்க, இவ்வளவுதான் எடுத்தியா அப்படியா. ஆனா அப்பா அப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்பா என்னை கூப்பிட்டு உச்சி மீது வானம் எழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, எழுந்து நில்லு, அடுத்த முறை உன்னால நல்லா செய்ய முடியும்னு எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுப்பாங்க. அதைத்தான் இந்த வேலையில பகிர்ந்துக்கிறேன். இந்த எல்லா மாணவர்களுக்கும் பயப்படாதீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சது அது நம்மளோட ஆசீர்வாதம், சந்தோஷப்பட்டுக்கங்க. இன்னும் நம்மள முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
4: ரொம்ப அழகா சந்திரன் ஐயா பகிர்ந்து கொண்டாரு. ஆமா, நம்ம பிஎஸ்எல்இ அப்படின்னு சொல்லும் போது ஆண்டிறுதி தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வு நம்ம பிள்ளைகள் எழுதுறாங்க, ஆனா இது தொடக்க புள்ளிதான். இதன் பிறகு இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்கு, உயர்நிலை பள்ளியிலும் சரி, அதன் பிறகு அவங்க பாலிக்கு போகலாம், ஐடிஇக்கு போகலாம், இப்படி பல வெவ்வேறு தளங்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா, அங்கேயும் தேர்வுகள் இருக்கும். அதனால இது ஒரு தொடக்க புள்ளி தாங்க, இது உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நிர்ணயிக்க போகிறது கிடையாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு போகிறதுக்கு. அதனால கவலைப்படாதீங்க பிள்ளைகளை, நல்லபடியாக செஞ்சுட்டு அந்த ஒரு மனநிம்மதியோட திருப்தியோட நீங்க வீட்டுக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சரி, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க நீர்களே, உங்களுடைய காலகட்டத்தில் தேர்வுகள் எப்படி இருந்தன, அதே நேரத்தில் அம்மா அப்பா குறிப்பா இந்த ஒரு பானத்தை இல்லை இந்த ஒரு உணவை வந்து நீங்க சாப்பிடணும் அறுதணும்னு சொல்லியிருக்காங்களா, இந்த ஒரு வசனத்தை வாக்கியத்தை எப்போதுமே உங்ககிட்ட சொல்வாங்க நினைவூட்டுவாங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்

0: பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் ஆரம்பம். தேர்வுகள் ரொம்பவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில சுலேகா குறிஞ்சிதி வாயில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காலகட்டத்தில், அதாவது 1973 அவங்க பிஎஸ்எல்இ எழுதும் போது எப்படின்னா, அந்த தேர்வு தாளுடைய முடிவுகள் பாஸ் ஆர் ஃபெயில், இரண்டே இரண்டு தெரிவுகள் தான் இருக்கும், பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தாங்க இருக்கும், இந்த அக்ரிகேட் ஸ்கோர்லாம் இல்லம்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால ரொம்ப சுலபமா இருந்துச்சு, பிள்ளைகளும் அவ்வளவு மன உளைச்சலோட இருக்க மாட்டாங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஆமாங்க, இந்த மதிப்பீட்டுடைய அடிப்படை இப்ப ரொம்பவே மாறி இருக்கு இல்லையா. ஒரு காலத்துல டீ ஸ்கோர் சிஸ்டமா இருந்துச்சு, இது 2021 முன்பு அப்படி பிள்ளைகள் மாணவர்கள் அவங்களுடைய தேர்வு தாளை எழுதி இருந்தாங்கன்னா, பிஎஸ்எல்இ எடுத்திருந்தாங்கன்னா டீ ஸ்கோர் சிஸ்டமாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஏஎல் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு எண் வழங்கப்படும், 1 to 8 அந்த எண் இருக்கோங்க. மொத்தமா அவங்க 4 புள்ளிகள் வரைக்கும் எடுக்கலாம். 4 புள்ளிகள்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம், AL1 பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். AL1 என்பது 90 100 பெறுவது. அதன் பிறகு படிப்படியாக அந்த மதிப்பெண்கள் குறையும் போது அதற்கு ஏற்ப அந்த எண் வழங்கப்படும், AL2, 3, 4, 5 அப்படின்னு வழங்கப்படும். அதன் பிரகாரம் தான் உயர்நிலை பள்ளியா அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
2: காலை வணக்கம். காலை வணக்கம். நான் வந்து 10th படிக்கும் போது ஒரு சயின்ஸ்ல வந்து ஒரு கேள்வி வரும், இந்த ஆர்கிமிடிஸ் விதின்னு சொல்லிட்டு வரும். அது அப்ப அந்த கேள்வி வந்து அப்ப படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்ப அது கேள்வினா ஆர்கிமிடிஸ் விதினா அது வந்து அதுக்கு என்ன பதில்னா, அந்த ஒரு திடப்பொருள் திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் பொழுது அப்பொருளினால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமம் சொல்லிட்டு அதனுடைய பதிலு. அது அப்ப 10th படித்தேன் நான், 2003. அப்ப அந்த கேள்விக்கு அந்த பதில் இன்னும் மைண்ட்லயே இருக்குக்காது.
1: அந்த அளவுக்கு நீங்க விழுந்து விழுந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் அதை நீங்க நினைவுல வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு தேர்வு தாளுடைய பதில்கள் இன்னும் நம்ம மனசுல இருக்கலாம். காலம் கடந்திருக்கலாம், 10 20 30 40 50 ஆயிருக்கலாம். ஆனா இப்பவும் ஒரு கேள்வி, அதே கேள்வி கேட்டா உங்களுடைய பள்ளி காலத்துக்கு போன மாதிரியே இப்பவும் அந்த பதில உங்களால சொல்ல முடியும்னா, அப்பா அந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப வாங்க பழைய பாடல்கள் தொகுப்புக்கு போக போறோம். உங்களுக்காக வரவேற்பு பாடலை இருந்து டி எம் சவுந்தரராஜன் பிசிஸ்ல முதல் பாடலை கொண்டு வராங்க. தொகுப்பின் முதல் பாடல் தொடர்ந்து வாடலி பக்கமா இணைச்சிருங்க. எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்காகவே ஒரு இடத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதற்கான குறிப்புகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வழங்குறேன்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: Doom, doom.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும் இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காலங்கள்.

0: இளைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food. Bring me downstairs.
2: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
4: Akong, you eat already.
2: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார்.

0: பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எங்கள் காலத்தில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. எனக்கு 70 வயசாகுது இப்போ. அப்போலாம் இன்னொருத்தவங்க சொன்னது மாதிரி பாஸ் ஃபெயில் அவ்வளோதான், எத்தனை மார்க்ஸ் வாங்குறீங்க அக்ரிகேட் ஸ்கோ அதெல்லாம் கிடையாது. அதனால் பாஸ்ன்னு வந்தாலே பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் பெற்றோர்னால் அவ்வளவோ படிக்காதவங்க இல்லையா, அதனால் நாங்கள் வந்து பாஸ் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ணி செகண்டரி ஸ்கூலுக்கு போகணும் அதுக்காகத்தான் நிறைய புஷ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் தான் படித்தோம். ஆனால் என் பேத்திக்கு என் மகள் வந்து எல்லா சப்ஜெக்டும் டியூஷன் வச்சு இப்போ அவங்கள பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த என் பேத்தியை விட என் மகனும் மருமகனும் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க.
1: ஆமாம், அந்த பிள்ளைய விட அப்பா அம்மா துணைப்பாட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தாத்தா பாட்டி தான் இன்னும் நல்லா பதற்றமாக இருக்காங்க. அந்த அளவு கையோட நல்லா செஞ்சிருவாங்களான்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பயம் இருக்கும். ரொம்ப போட்டித்தன்மையாகவும் இருக்குது இல்லையா, நிறைய ஒப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், போட்டித்தன்மை அதிகமாக இருக்குது. இந்த பள்ளி நல்ல பள்ளியா கெட்ட பள்ளியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் போது சில நேரத்துல நம்மளும் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். எல்லா பள்ளிகளும் நல்ல பள்ளிகள் தான், அவங்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படி படி படி படின்னு அழுத்தமும் கொடுக்க கூடாது. ஒரு காலத்துல பாருங்க, பாஸ் ஓஃபீல் இரண்டே தெரிவுகள் தாங்க இருந்துச்சு. ஆனா இப்போ மதிப்பெண்கள் இருக்கு, எண்கள் இருக்குது, கிரேட் சிஸ்டம் இருக்குது, டி ஸ்காலர் இருக்குது, எல்லாமே மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் பொழைச்சுப்பாங்கப்பா, அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். சரி வாங்க அடுத்த அங்கத்துக்கு போவோம்.
2: சில மணிகள்
1: ஒரு இடத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதற்கான குறிப்புகளை வழங்குறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா பார்க்கலாம். முதல் குறிப்பு, 1932 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாடியில் இருக்கும் இந்த கட்டடத்தின் தோற்றம் ஐரோப்பிய கிராமப்புறத்துல இருக்கும் ஒரு சிறிய கட்டடத்தை நினைவுபடுத்துது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, சிங்கப்பூர்ல நடந்த பந்தயங்கள்ல பங்கேற்கு சிங்கப்பூர்ல நடந்த பந்தயங்கள்ல பங்கேற்க சில குதிரைகள் கூட இந்த இடத்துலதான் வந்து சேர்ந்தன. எந்த இடம் இது?

0: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள்ள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: தொடர்புகொள்ளலாம்.
3: முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
6: பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப ஒலிபரப்பாக இருக்குதுங்க. நாகநந்தினி படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி இணைந்து பாடலை கொண்டு வராங்க. தொடர்ந்து வாழ்வு பக்கமா இணைஞ்சிருக்கு, பல பதில்கள் வந்திருக்கு. நான் தேடுற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா நீர்கள்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இந்த முக்கியமான கட்டடத்தை 1932 கட்டி முடிச்சாங்க. ஒரே மாடியில அமைந்த இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஐரோப்பிய கிராமப்புற கட்டடத்தை போல ஒரு தோற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகலங்க, குதிரைகள் கூட வந்துட்டு போயிருந்தன. எந்த ஒரு இடமா இருக்கும்னு கேட்டதுக்கு போலோ கிளாபா அப்படின்னு பாலன் குறிப்பிட்டு இருக்காரு.
3: காலை வணக்கம் அலிமா.
2: வணக்கம்.
3: அது வந்து ஃபேரா ஃபேரா பார்க் ரேஸ் கோர்ஸ். ஃபேரா பார்க் ரேஸ் கோர்ஸ்.
2: ஆஹா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா கிடையாது, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல அதன் பழைய பணிய சேர்றது கிடையாது. ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பழைய பயணச்சீட்டு வழங்கிய இடம் இன்னும் அங்க இருக்குது. பழைய கருவிகள், நினைவு பொருள்களை நீங்க இங்க பார்க்கலாம். எந்த இடம் இது?

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வழி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வழி 46 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வழி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வழி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வழிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: காலை வணக்கம் ஹலிமா ஆஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிஷாந்த அழைக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில், புக்கெட்டிமா ரேஸ் கோர்ஸ் அதாவது குதிரை பந்தயத்துக்காக கட்டப்பட்டது இடம்.
1: பல நேர்கள் நீங்க அந்த பதில தான் குறிப்பிட்டிருக்கீங்க. சாந்தா குமாரி, பேட்ரிஷா, கேரலின், மங்களம் எல்லாருமே அந்த பதில குறிப்பிட்டிருக்கீங்க. ஏன் நீங்க அந்த பதில சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நான் குதிரைகள் பற்றி க்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா, குறிப்பு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதனால நீங்க புக்கெட்டிமா ரேஸ் கோர்ஸ் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அது சரியான இடம் அப்படின்னு என்னாலும் சொல்ல முடியாதுங்க. துல்லியமான ஒரு இடம் வேற ஒரு இடமாக இருக்குது. ஆனா ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க பாணிக்கலாம், ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. பதில இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் கொடுக்க போறேன் அந்த பதில. துல்லியமான அந்த இடத்தின் பெயரை பதில சில நேர்கள் கொடுத்துட்டாங்க. இரண்டு பாடல்களுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே என் சமையல் மட்டும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
6: என்ன சொல்றேன்,
4: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
7: காலை 10 பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம்.
8: சில மணிகள். குட் மார்னிங் ஹலிமா அண்ட் காதர்.
7: வணக்கம்.
8: சொல்லுங்க. பதில் வந்துட்டு புக்கெட்டிமா ரயில்வே ஸ்டேஷன். ஹலிமா, புக்கெட்டிமா ரயில்வே ஸ்டேஷன் சொல்றேன், சரியா என்னன்னு தெரியல.
7: ஹரிகுமாரும் குறிஞ்சதி வாயிலா அந்த பதில தான் குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாள் புகைத்தீமா ரயில் நிலையம் தான் நான் தேடும் இடம். துல்லியமான இடத்தின் பெயர் அதுதான். 1932 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரே மாடியில் இருக்கும் ஒரு பழைய கட்டடம் தாங்க இது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, பந்தயத்துல கலந்து கொள்ள வந்த குதிரைகள் கூட இங்கதான் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒரு காலத்துல சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையே மக்கள் ரயில்ல பயணம் செய்ய இந்த பாதையை பயன்படுத்தி இருந்தாங்க. மக்கள் மட்டும் இல்லங்க, பொருள்களும் இந்த ரயில் வழியாக தான் எடுத்து செல்லப்பட்டன. அதன் பிறகு 2011 இந்த வழியா வந்த KTM ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த நிலையம் இயங்கல. ஆனா இங்க இப்ப இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பாதுகாக்கப்பட்டு வருது. பழைய சிங்கப்பூர் ரயில் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் இடமாக அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து நீங்க புகேட்டிமா வரை ரயில்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முதல் கிளாஸ் டிக்கெட்னு சொல்வாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நீங்க எடுக்கணும்னா அந்த பயணச்சீட்டு 56 இருந்தது. ஆக அதிகமான விலை கொடுத்து நீங்க முதல் பிரிவுல, ஆக வசதியான பிரிவுல பயணம் செய்யலாம். இல்ல எனக்கு வேண்டாங்க, நடுத்தரமா ஒரு பிரிவு இருந்துச்சுன்னா நான் அதை எடுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, சாதாரணமான அடிப்படையான வசதி கொண்டு பயணச்சீட்டை நீங்க கொடுங்கன்னு நினைச்சீங்கன்னா 21 மட்டும்தாங்க. இப்ப இந்த 21 வச்சுக்கிட்டு நம்ம என்ன வாங்க முடியும்னு யோசிச்சா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. முட்டாய் கூட இப்போ 20 மேல தகவல் விற்கிறாங்க.
1: இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கி பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம் நண்பகல் 12:00. மீடியா காப்போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் உலகளாவிய பகுதி மின்கடத்தித்துறையில் தனது நிலையை வலுப்படுத்த முயல்கிறது. அதற்கு ஏதுவாக இங்குள்ள பகுதி மின்கடத்தித்துறை SG செமிகண்டக்டர் எனும் தேசிய அடையாளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் தொழில்நுட்ப ஆற்றல் கூட்டு நிறுவனங்களும் திறனாளர்களும் எளிதில் அணுக அது ஒருங்கிணைந்த வாய்ப்பளிக்கும். ஏஸ்டார் தேசிய ஆராய்ச்சி அமைப்பு பல்வேறு தொழில்நுட்பத் துறைகளின் பல்வேறு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. வர்த்தக தொழிலமைச்சர் டான்சிலங் தொடக்க நிகழ்ச்சியில் பேசினார். நவீன தொழில்நுட்பத்தின் வேகமான மாற்றத்துக்கு ஈடுகொடுக்க உற்பத்தி நிறுவனங்களின் ஆராய்ச்சியும் புத்தாக்கமும் மிகவும் முக்கியம் என்று அவர் சொன்னார். சிங்கப்பூரின் சுகாதாரத்துறை நிபுணர்கள் செயற்கை நுண்ணறிவை சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டுமென்று சுகாதார மூத்த துணை அமைச்சர் டான்கெட் ஹாவ் கூறினார். அதேவேளை அத்தியாவசிய மருத்துவ திறன்களை இழக்காமல் இருப்பதையும் நிபுணர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றார் அவர். சிங்ஹெல்த் டியூக் NUS கல்விக் கருத்தரங்கில் திரு டான் பேசினார். மருத்துவ முடிவுகள், மருத்துவ ஆவணப்பதிவுகள், நிர்வாக வேலை ஆகியவற்றுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவ முடியும் என்று அவர் சொன்னார். ஆனால் தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்திருந்தால் சுகாதார பராமரிப்பு ஊழியர்களின் திறன் குறையலாம் அல்லது அவர்களின் அடிப்படை திறன்களை இழக்கலாம் என்று திரு டான் எச்சரித்தார். சிங்கப்பூரின் சமூக பராமரிப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. மூப்படையும் மக்கள் தொகை பெருகுவதாலும் மூத்தோருக்கு கூடுதலாக சிறப்பு கவனிப்பு தேவைப்படுவதாலும் புதிய வழிகள் ஆராயப்படுகின்றன. வேங்குவார்ட் குவாலிட்டி கருத்தரங்கில் பேசிய சுகாதார துணை அமைச்சர் ஹாயிம் அசம் அந்த தகவலை தெரிவித்தார். மூத்தோர் பராமரிப்புத்துறையில் தற்போதுள்ள நவீன செயல்முறைகளை அவர் விளக்கினார். செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறை, ஊழியர்கள் நோயாளிகள் ஆகியோரின் தேவைகளை உடனுக்குடன் கவனிக்க உதவும் நடைமுறை முதலியவற்றை அவர் குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் புதிய கூட்டு ஏற்பாட்டுக்கு இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அது உலக பொருளாதாரத்துக்கு நற்செய்தி என்று அவர் சொன்னார். சீன அதிபர் 3 நாள் அதிகாரத்தோ பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு சிறப்பாய் இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார்.
4: The decisions we make in these areas today can promote peace and prosperity for decades and decades to come.
6: சீன தலைவர் அறிவித்த புதிய வர்த்தக ஏற்பாடு பற்றி விரிவான தகவல் இல்லை. அமெரிக்கா சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு அரசாங்க விருந்தளித்திருக்கிறது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அதில் அமெரிக்க சீன அதிபர்களை சந்தித்து பேசினர். அமெரிக்க அதிபர் சீன அதிபருக்கு அமெரிக்க கழுகுச் சிறப்பம் ஒன்றை பரிசளித்தார். பல்வேறு அமைப்புகளை பிரதிநிதிப்பதாக சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவாக எந்த குறையும் சொல்லவில்லை. கனிவான உபசரிப்பை பாராட்டிய சீன அதிபர் ஆழமான நேர்மையான கருத்துகள் பரிமாறப்பட்டதை குறிப்பிட்டார். வர்த்தக பேச்சில் முன்னேற்றம் காணப்பட்டாலும் வெளியுறவுக் கொள்கையை பொறுத்தவரை இருதரப்பில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை என்று கவனிப்பாளர்கள் சுட்டுகின்றனர். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஈரான் போரை தொடர விரும்பவில்லை என்று கூறிய திரு பெசஸ்கியன், போர் முடிய வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்றார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்கா ஈரான் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. ஈரான் ஒருபோதும் நெருக்கடிக்கு பணியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் திரு பெசஸ்கியன் கூறினார். பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் தற்காப்புக்கு உதவ திட்டமிடுகிறார். செங்கடல் துறைமுக நகரான ஏம்பூவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கச்சா எண்ணெய் குழாய்களையும் பாதுகாப்பதில் பிரான்ஸ் உதவ விரும்புகிறது. ஆனால் எந்த பூசலிலும் பிரான்ஸ் பங்கேற்காது என்று திரு மேக்ரோன் தெளிவுபடுத்தினார். எரிசக்தி விலை உயர்வதால் பிரான்சில் திரு மேக்ரோனுக்கு கடுமையான நெருக்கடி. குளிர்காலம் நெருங்குவதால் போதுமான எரிபொருள் கைவசம் இருக்கிறது என்று மக்களுக்கு அவர் உறுதியளிக்க முயல்கிறார். உலக நாடுகள் கடன் வழங்குவதற்கு பதிலாக மானியம் வழங்க வேண்டும் என்று நேபாளம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இமயமலை பகுதியில் பனிப்பாறை வெடித்ததால் சென்ற மாதம் நேபாளத்தில் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. சுமார் 1450 பேர் மாண்டனர். 6000 பேரின் நிலை என்னவென்று இன்னும் தெரியவில்லை. வீடுகள், பள்ளிகள், சாலைகள், பாலங்கள் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மறுநிர்மாணப் பணிக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 10 விழுக்காடு செலவிட வேண்டியிருக்கலாம் என்று நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா கூறினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பருவநிலை தொடர்பான பேரழிவின் மறுநிர்மாணப் பணிகளுக்காக ஏழை நாடுகள் மேலும் கடன் சுமையில் தள்ளப்படக்கூடாது என்று திரு ஷா கேட்டுக் கொண்டார்.
7: சொல்லும் பொருளும் ஹியூமிடிட்டி ஈரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஈரப்பதம்.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை என் 1 கேம்பல் லேன்.
3: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
3: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஓடி போலாமா படத்துல இருந்த ராஜி தானி தான் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பு பாடல். ஆனா நீங்க ஓடி போயிடாதீங்க, இங்க இந்த பக்கமா ஊழிய கேட்டுக்கிட்டு இருங்க. சரியா? சரி, இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது? பல இடங்கள்ல நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்க போறீங்கன்னு வானிலை ஆய்வகத்தை ஆறு முன்வச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 20-45 இடைப்பட்ட நிலையில் இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: ஆனந்த மாரம்பம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட பாடல்களை இந்த அங்கத்துல நீங்க கேட்க போறீங்கன்னா

ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி கொண்டு வரும் பாடலை இப்ப கேட்கலாம்.

மாற்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நான் கொண்டு வந்தது இவைதாங்க. மனித உடல் ஆறு, அதாவது எண் ஆறு கிடையாது, ரிவர் அந்த ஆறு, மின் கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, எப்படி இந்த மூன்றையும் நீங்க இணைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனித உடல் ஆறு, மின் கம்பி, என்ன ஒரு சம்பந்தமா இருக்கும்?

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். மனித உடல் 6 மின் கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருந்தேன்.
5: ஹலோ, வணக்கம், நல்லதா பேசுறேன். நீங்க மனித உடல் 6 மின் கம்பி, இதுக்கு வந்து மூணுக்கு உள்ள ஒற்றுமை வந்து எல்லாமே வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியவை. நன்றி.
4: நல்ல முயற்சி, ஆனா கிடையாது, அந்த பதில் கிடையாது.
6: இந்த மூன்றுக்குள்ள தொடர்பு மின்சார கடத்திறன் அல்லது மின்சார பாய்வு.
4: மாஹிதரனும் அதே பதில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நல்ல முயற்சிப்பா, நல்ல முயற்சி, ஆனா இல்லை, கிடையாது. நான் எதிர்பார்க்கிற விட அது கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் கேட்ட கேள்வி இதுதாங்க. மனித உடல் 6, அதாவது ரிவ அந்த 6 மின் கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நல்லா புத்தாக்கமா யோசிச்சு பாருங்க.

0: மணி படத்துல இருந்து பால்ராம் கல்யாணி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரத்தை இப்ப சரி பார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:32.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
3: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: வணக்கம் ஹலிமா. நான் நினைக்கிறேன் மூன்றுக்கும் பொதுவான விஷயம் வந்து ஓட்டம். மனித உடற்புறத்தை ஓடுது, மின்சார கம்பியில் வந்து மின்சாரம் ஓடிக்குது, ஆற்றில் வந்து நீர் ஓடுது. இது மூன்றுக்கும் பொதுவான விஷயம் ஓட்டம், சரியா?
1: அழகா விளக்கி நீங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, புத்தாக்கமா யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓட்டம் என்பதே சரியான பதில், ஆனா இதற்கான சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு, ஒரு தகவலும் இருக்குதுங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருங்க.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

சூழல், ஆறு, மின்கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு பல நீர்கள் நீங்க சரியான பதிலை குறிப்பிட்டு இருந்தீங்க. ஓட்டம் என்பதே சரியான பதில். ஆனா அந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும் போது மூன்றிலும் ஒரே ஓட்டமா இருக்கிறது கிடையாது. ரத்த ஓட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதயம் ஒரு நாள்ல சுமார் 100,000 முறை துடித்து உடல் முழுவதும் ரத்தத்தை சுற்ற செய்கிறது. இரண்டாவது நீரோட்டம். ஆற்றுல நீர் பொதுவா உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி புவி ஈர்ப்பு விசையால ஓடுதுங்க. அதனாலதான் ரொம்ப அழகா அந்த நீர் வந்து ஓடி வருது. மின்னோட்டம்னு சொல்லும் போது இதுலதான் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு. அந்த கம்பிக்குள்ள எலக்ட்ரான்ஸ் மிக வேகமா ஓடுறது கிடையாது, அது ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்து போகுது. ஆனா மின்சாரத்தின் தாக்கம் கம்பி முழுவதும் அதை மிக வேகமாக பரவ வைக்குது. பாத்தீங்களா, ரத்தம் உடலை உயிரோட வச்சிருக்க உதவுது, நீர் இயற்கையின் பாதையில ஓடுது, மின்சாரம் நம் சாதனங்களை இயக்க ஓடுது. மூன்றுக்கு ஒரே சொல் ஓட்டம் தான்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: We are all here for you. Everything will be fine.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில் வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: ஒலி 968
4: சினிமா சினிமா.
5: தனுஷ்
6: சாரல் நடிக்காதா பெண்ணு.
5: இவரும் மம்முட்டியும் இணைந்து நடிக்கும் ஓம் படத்துக்கு தான் பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, ஓம் அத்தியாயம் 1. ஆனா இப்போ இந்த திரைப்பட வெளியீட்டு தேதியில ஒரு மாற்றம் வந்திருக்குங்க. அக்டோபர் 16 தான் வெளியாக இருந்தது, ஆனா அதற்கு முந்தைய நாளான அக்டோபர் 15 நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கும் ஜெயில 2 படம் வெளியாகிறதுனால இப்போ ஓம் படத்தின் வெளியீட்டை வேறொரு தேதிக்கு மாற்றிருக்காங்க, தள்ளி போட்டிருக்காங்க. இந்த பெரிய திரைப்படங்கள் வெளிவரும் போது தயாரிப்பு குழு அவங்களுக்கு இடையில நல்ல ஒரு புரிதலும் மரியாதையும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த தேதியை மாற்றிருக்காங்க. அதே நேரத்துல தீபாவளிக்கும் ஓம் வராதுன்னு தயாரிப்பு குழு சொல்லிட்டாங்க. அந்த காலகட்டத்துல சூர்யாவின் படம் ஏற்கனவே வெளிவரதுனால ஓம் படம் தீபாவளிக்கும் வெளிவராது. சரி, அப்ப எப்பப்பா இந்த படம் வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க இன்னும் அறிவிக்கல, கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. சரி, இன்றைக்கு செப்டம்பர் 25 ரொம்ப ஒரு ஹாட்டான தேதினு கூட சொல்லலாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய டாரதி படம் இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள் வழங்கியிருக்காரு. இந்த படம் டொரண்டோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்ட போது எல்லாரும் எழுந்து நின்று கைதட்டி இருந்தாங்களாம், அதாவது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்திருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் அமைச்சிருக்கு. அதே போல மீசிய முறுக்கு 2 திரைப்படமும் இன்று வெளியாகுது. இப்ப நம்மளோட ஆதி இவர் தான் இயக்கம், நடிப்பு, இசை எல்லாமே வழங்கியிருக்காரு, பல பொறுப்புகளை எடுத்து செஞ்சிருக்காரு. எப்படியோப்பா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை இரவு நேரத்துல ஏதாவது ஒரு நல்ல படம் நீங்க பாக்கணும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிவுகள் இருக்குது.
7: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: கைபேசிகளுக்கு, மின் சாதனங்களுக்கு, மின் கருவிகளுக்கு என்ன பயன்படுத்துறோம்? இந்த சார்ஜரை பயன்படுத்துறோம். ஆனா இந்த சார்ஜரை நீங்க தமிழ்ல எப்படி சொல்வீங்க? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8 8 9 6 8. சார்ஜரை தமிழ்ல எப்படி சொல்வோம்?
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்
0: தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நகரத்தை நோக்கி செல்லும் ECP KPETPE பிறகு சாலை பண்ணி, சாங்கியை நோக்கி செல்லும் PRE புக்கிட் பாட்டுக் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. அங்க நீங்க 4 தடத்தை தவிர்த்திடணும். PRE நோக்கி செல்லும் TPE பொங்கல் ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது. அங்க 5 தடத்தை தவிர்த்திருங்க.

0: செயல்பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை

எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கம்

நம்ம கைபேசிகள் மின் கருவிகள் தொடர்ந்து இயங்கணும்னா அதற்கு முக்கியமான ஒன்று சார்ஜர், அது தேவை. அந்த சார்ஜர் என்கிற வார்த்தையை தமிழ்ல நீங்க எப்படி சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு சாமி குருஞ்சதி அனுப்பி வச்சிருக்காரு. மின்கலமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மின்கலம் அத பேட்டரின்னு சொல்லி அழைப்போம். மின்கலம் தவறான பதில். தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. பல நேர்கள் சரியான பதில நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த பதில் என்ன பதில், சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers, அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இன்றைக்கு நான் கொடுத்த வார்த்தை சார்ஜர். இத தமிழ்ல எப்படி சொல்வோன்னு கேட்டு இருந்தேன்.
5: சார்ஜர் தமிழில் மின்னூட்டி. நன்றி, வணக்கம் சாமியல்.
6: சார்ஜரை தமிழில் மின்னூட்டி என்று அழைக்கலாம்.
7: நான் மகேஷ் பேசுறேன். சார்ஜர் வந்து தமிழ்ல மின்னூட்டி.
8: சார்ஜருக்கு தமிழ்ல மின்னூட்டி.
9: ஆஃப்டர்நூன் ஹலிமா, மின்னூட்டி.
10: வணக்கம் ஹலிமா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் நினைக்கிறேன் மின்னூட்டின்னு.
11: நீங்க கேட்ட சார்ஜருக்கு தமிழ் ஆக்கம் வந்து மின்னூட்டி.
0: வாழ்த்துகள் பாராட்டுகள். சரியான பதில் அதுதான்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: மக்களே, இன்றைக்கு நிகழ்ச்சியை வழங்கி நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. பிற்பகல் 2 மணி ஆக போகுது. இன்றைக்கு PSLE தொடங்கி எங்கே எங்கே அங்கத்துல முன்னாள் புக்கித்திமா ரயில் நிலையத்தை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம், ஆழமான வரலாறு நான் உங்களுடைய பகிர்ந்து கொண்டேன். அதன் பிறகு உங்களுக்காக 3 குறிப்புகள் வழங்கியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கு மனித உடல், 6 மின் கம்பி, இந்த 3க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னதுக்கு பல நேர்கள் சரியான பதில. 12 மணி செய்திகளுக்கு பிறகு விளையாடிய போது சொல்லி இருந்தீங்க. 1 மணிக்கு மேல திரை செய்தி, சோல் சோல் அங்கத்துல சார்ஜர தமிழ்ல எப்படி சொல்வோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அங்கங்களை வழங்கி நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்பி இப்ப நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. உங்களை நாளைக்கு நான் காலையில 7 மணிக்கு சந்திக்க வந்துருவேன் ஒளியில் உல்லாசம் நிகழ்ச்சியில. ஆமா, உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கேன் இல்லையா. இப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில காலை நிகழ்ச்சி 7 மணில இருந்து 12 மணியாக இருக்குது. 5 மணி நேரம் உங்களோட நான் இணைய வந்துருவேன். சனிக்கிழமையா இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு பிள்ளையும் நம்மோட இணைய போறாங்க. அவங்க 10 மணிக்கு மேல என்னோட சேர்ந்து நிகழ்ச்சி படக்கவும் வந்துருவாங்க. திரும்ப உங்களை சந்திக்கிறதுக்கு 24 மணி நேரத்திற்கும் குறைவாக தான் இருக்குது. நல்லபடியாக உங்க வெள்ளிக்கிழமை பொழுத நீங்க கழிங்க. உங்களை என்ன கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலீமா ஆஸ்மான், இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, Singapore.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் த ரிட்டர்ன் டுவர் நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi numbers on only 968.

0: அவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
10: You're listening to Hindi Numbers on 96.8.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸா வைக்கணும்
1: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நம்பர்ஸ் ஆன் ஓன்லி 96.8.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Only 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Next we have Punjabi numbers on Mirika Boli 968.
2: Now this one's dedicated to that one love in your life. Bohemia.

0: உங்களுக்காக மலையாள பாடல்கள்.
1: ஆராணி ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, the most celebrated upstart of contemporary politics.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
9: மலையாள பாடல்கள்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666 4 6

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: அறிமுகமில்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: தொடர்பு
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
6: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
7: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: சூடா ஒரு டீ போடு.
10: டீயாலே போடுவோம்.
11: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
12: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
13: வெள்ளிக்கிழமை பாடுகளோடு உங்களுக்காக நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து மறைச்சு கொண்டு போறது, உண்மையை மறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு செய்தியை படிச்சு பார்த்து இதெல்லாம் கூட மறைச்சு எடுத்துருப்போங்க அப்படின்னு என்னுடைய இதயமே அப்படியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு கதை இத்தாலியில நடந்திருக்கும் ஒரு கதை. ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இத்தாலியில அவருடைய பயண பெட்டிக்குள்ள நல்ல காஞ்ச முதலையுடைய தலையை கொண்டு போயிருக்காரு. எப்படி காஞ்ச முதலையுடைய தலையை கொண்டு போயிருக்காரு? அந்த மாதிரி முதலைகள்லாம் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சேமிக்கணும் அல்லது விற்கணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு போல இருக்கு. அதனால அது எப்படியாவது இருந்து நிறைவேற்றணும் என்பதற்காங்க. இந்த மாதிரி முதலையுடைய தலையை அவர் வந்து மறைச்சு கொண்டு போக விமான நிலையத்துல அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் படிச்சு பார்க்கும்போது ஆஹா, நாமெல்லாம் எவ்வளவு நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தோணுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து எதிராகவோ அல்லது வித்தியாசமாகவோ அல்லது வினோதமாக நடக்கலாம். ஆனா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேலையை டக்கு டக்கு டக்கு முடிச்சுட்டு, வேலையை முடிச்சோமா கைப்பைய தூக்கணுமா, பயணப்பைய தூக்கணுமா, கிளவுனோமான்னு இருக்கணும். சில எங்கெங்க இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்றீங்களா, கவலை விடுங்க. அதுதான் இருக்க 8 வரை உங்களுக்காகவே திறந்தாச்சு, தொடங்கியாச்சு டீ கடை. சூடா டீ குடிச்சுக்கிட்டே உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. கதை கேட்கும் போது உங்க பயணப்பீட்டு அல்லது உங்களுடைய பேக்ல என்ன இருக்குன்னு லேசா தெரிந்து பாருங்க.

0: ஆனா எனக்கு பட்டியல பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பட்டியல இருக்கக்கூடிய பாடல்களுடைய வரிசெல்லாம் பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வாரம் எப்படி இருக்கு, என்னென்ன பாடல்கள் என்னென்ன எடுத்து பிடிச்சிருக்கு என்பதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து வாரொலி பக்கமா டிக்டாக் லைவ் பக்கமா 6 மணிக்கு எங்களுடைய இணையத்தை வராதீங்க. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
0: விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வெற்றி விழா படத்துல இருந்து குரு சிஷியன் படத்துல இருந்து ராசாவோட இளைய ராசாவுடைய இசையில பாடல்களை நாம கேட்டோம். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சைக்காலஜியில இது ஹெல்பர்ஸ் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹெல்பர்ஸ் ஹாய், அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தி வரும் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதற்கு முன்பாக தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: வந்தது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும் நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. மதிப்பாகவும் தெரியும். நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி மேஜிக் நடக்குது. யாராவது மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது கூடவே இருந்து அவங்க வலிய பொறுமையா கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லி பாருங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு உதவுற ஒரு தேவதை மாதிரி உணர்வு அவங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய மனசும் லேசாகும். இத உளவியல்ல ஹெல்ப் அஸ் ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு உதவுறது, ஆனா உண்மையா உதவுறது, அது அன்போட நம்ம உதவி செய்யும் போது நம்ம உடம்புலயே சறுக்கிற நல்ல ஹார்மோன்கள் நம்முடைய மன உளைச்சலை குறைக்குது, டோபமீனா அதிகரிக்குது, அமைதி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கடமையே அப்படின்னு செய்யாம மனசார் செஞ்சு பாருங்க. அந்த ஹெல்ப் அஸ் ஹாய் உங்களையும் சந்தோஷப்படுத்தும்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: நீங்களா ரொம்ப மோசம், என்ன கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருங்க, ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி கொண்டு வந்திருக்கு. பாத்துலாம் யாரெல்லாம் இசை வெறியர்கள் பாடல் வெறியர்கள்னு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் சங்கதி. அதை வச்சு என்ன பாடல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடலும் கூட அந்த பாடல், பாக்கலாமா மீண்டும் ஒரு தடவை? பதில் தெரிஞ்ச குரல் பதிவு அனுப்புவீங்க 9 6 7 8 8 9 6 8. அந்த பாடலுடைய முதல் அடி என்ன கண்டுபிடிச்சு அழகா பாடி அனுப்புங்க, சரியா? இந்த சவாலுக்கு நீங்கள் தயார்னா இப்ப வராரு உங்களை சந்தோஷப்படுத்த, உற்சாகப்படுத்த பில்லா.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின் சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
0: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
2: ஒரு சிப் நிறைய சிரிப்பு. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. இன்று காலை பாடல் பகுதி நம்ம நேர்கள் பலரையோ லேசா குழப்பி இருக்குன்னு தெரியும் போது ஐயா ஜாலியா இருக்கவங்க வந்திருக்க. ஒவ்வொரு பதிலையும் கேட்கும் போது பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நேர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க லேசா தெரிஞ்சுக்கலாமா? ராணி குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம் ராணி. வணக்கம் வணக்கம்.
4: பாடல் வந்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரியில் வந்து விட்டால் சாத்திரங்கள்
5: அதே பாட்டுதான் மோகன்.
2: சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முகமது ரசா, குமார், விஜயா சரியா பாடியிருப்பாங்க நினைக்கிறேன். கேட்கலாம்.
6: மாலை வணக்கம் விமலா.
2: வணக்கம் வணக்கம்.
6: விஜயா பேசுகிறேன். நீங்க போட்ட பாட்டுக்கு முதல் அடி வந்து நம்ம ஊரு சிங்காரி.
2: அப்படியா? அதே மாதிரி லட்சுமி என்ன சொல்றாங்க?
6: நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் வச்சு பூ முடிச்சு நின்னாளா.
2: என்ன ஒரு ஸ்டைல் பாடுறதுல. அவங்க மட்டும் இல்லங்க, சரியான பதில பல நேயர்கள் சொல்லிருக்காங்க. அவங்கள முதல் நேயர் அவங்க தான் மீனு.
6: நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும்.
2: ஆமா அதே தாங்க. என்ன அந்த பாட்டு பத்தி கேளுங்களேன். சிவா சரியா பாடியிருக்காரு, ஸ்டைலாவும் பாடியிருக்காரு.
7: வணக்கம் மாலை. வணக்கம் விமலா.
2: வணக்கம்.
7: இனிக்கும்
2: இன்றைக்கான கேள்வியா அமைஞ்சிருந்தது. சரியான பதில சொன்ன நேர்களுக்கும், முயற்சி செய்து வேற பாடல பாடின நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை லேசா இந்த பாடல யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. வாங்க சேர்ந்து வெள்ளிக்கிழமைய கொண்டாடலாம்.

உயர பறந்து கொண்டாடுவோ. கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. நாராயண

மேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடில்லை.

0: கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தின் இசையில் அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற காத்திருக்கின்றது. சிங்கப்பூர்ல PSI எனப்படும் காற்று தூய்மைக்கேடு குறியீடு மாலை மணி 5-7 நிலவரப்படி பார்க்கும் போது வடக்கு பகுதியில 20, மேற்கு பகுதியில 35, மத்திய பகுதியில 39, கிழக்கு பகுதியில 29, தெற்கு பகுதியில 17 பதிவாகி இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா & சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை. Thank you.

0: crazy. It's going to be a fine night. Come on, baby.
1: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
1: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
4: யாரது? யாரது?
3: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 8 Hashtag Thigil Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க.
4: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
5: இப்பவே நீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. வெள்ளிக்கிழமையாக இருப்பதால லேசானோட தலைப்புல பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த காலத்து திரைப்படங்களா பார்க்கும் பொழுது நிறைய இந்த கிரீன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சில திரைப்படங்களா பார்க்கும் பொழுது ஏ இப்படி நல்லா இருக்கே அப்படின்னு தோணும்.

கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசி செய்தேன்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது
3: ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

காலை பரவசமொழி 9:06 ஞாபகம் இடைஞ்சிருக்கின்றோம். சில திரைப்படங்கள்ல அந்த காலத்துல பார்க்கும் போது ஓகேயா இருக்கும், ஆனா திரும்ப அதே திரைப்படத்தை தொலைக்காட்சியில அவங்க ஒளிபரப்பும் போது சரியா இல்லது நம்ம பார்க்கும் போது அச்சிச்சோ என்னது இப்படி எல்லாம் படத்தை பாத்துருக்கோம், அப்பெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே தோணல, ஆனா இதான் சரியில்லையே அப்படின்னு சில நேரத்தை தோணிச்சிருக்கலாம். என்ன போலவே நேர யோசிச்சிருக்காங்க அவங்க, என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல வந்து நம்முடைய சின்ன தம்பி படம் இருக்கலையா ஆண்டாள், அதுல வந்து பிரபு வந்து பாட்டு பாடுவாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, எல்லாமே தெரியும், ஆனா தாலின்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியாது, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாது அப்படின்னு காட்சி வச்சிருப்பாங்களா. அப்ப பாக்கும்போது புரியல, ஆனா இப்ப பாக்கும்போது அபத்தமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. மௌன ராகம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மினிலை திரைப்படத்துல மாதவனோட கதாபாத்திரம், அஜோ மாதவன் சப்ளை போய்மா இருக்காரு பாக்க நல்லா இருக்காருன்னு, ஆனா அவர் வந்து ரீமா சேன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த சில காரியங்கள் அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்தா அஜோ இன்னும் இப்படி இருக்கு, டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இன்னொரு படத்தை சொன்னா டக்குன்னு சொன்னா இப்ப காதல் கொண்டின் திரைப்படம், அதுல இருந்து தனுஷ் வந்து திவ்யா மேல வந்து திவ்யா திவ்யான் இருப்பாரு, அவங்களுக்கு கடத்திட்டு கொண்டு போயிருவாரு, எடுத்து கொண்டு போயிருவாரு. இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த காலத்துல ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் வாரணமாயிரம் எடுத்துக்கணும், சூர்யாவோட கதாபாத்திரம், சூர்யா மேகனா கதாபாத்திரம் எடுத்துக்கொள்வோமே, ரயில பாப்பாரா பிடிக்குமா, அதுக்கப்புறம் வந்து அவங்களை தேடிட்டு நியூயார்க் வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் போவாரா, இதெல்லாம் வந்து அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது என்னப்பா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹமீதா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, பாஷா திரைப்படம் சொல்றாங்க, அவர் வந்து குழந்தையை கடத்திட்டு போயிருவாரு, அந்த குழந்தை வந்து கதாநாயகி ஆயிருவாங்க. இந்த மாதிரிலாம் பாருங்க, சில நேரத்துல அப்பெல்லாம் வந்து புரியல, இப்பெல்லாம் பார்க்கும்போது ஆஹா பல விஷயங்கள் வந்து தெரிய வரும்போது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனா உண்மை ஒன்று சொல்லுவாங்க, இந்த காலத்து திரைப்படங்கள் வித்தியாசம் அமைஞ்சிருக்கு, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு ரொம்ப யதார்த்தமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரிதான் திரைப்படங்கள் அண்மையில நான் பார்த்த திரைப்படமும் கூட, மொத ராத்திரி திரைப்படத்தை பார்த்திருந்து ரொம்ப நல்லா ராஜகுமார் எழுதியிருந்திருக்காரு அந்த திரைப்படம், ராஜா நினைக்கிறேன், ராஜா கருப்பசாமி ரொம்ப இயல்பா எழுதியிருந்தாரு, வாய்ப்பு கிடைச்ச அந்த திரைப்படத்தை பார்க்கவும் தவறாதீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க சின்ன தம்பி கூடுமா

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: தம்பி படத்துல இருந்து, ராஜகுமரின் படத்துல இருந்து பாடுகளை நான் கேட்டு மகிழ்ந்தோ எஸ் பி பாலசுப்ரமணியன் குரல். இன்னும் கொஞ்ச நேரத்துல இஸ்லாமிய நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 6 மணி செய்திகளும் இடம்பெற இருக்கு. அதன் பிறகு ஒலியின் சிறந்த 10 பாடல் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற இருக்கு. வானொலி வழியாகவோ டிக்டாக் லைவ் வழியாகவோ எங்களோட இணைய தவறாதீங்க. நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த இடத்து பிடிச்சிருக்கு என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 30 பெருமானம் உள்ள உணவு பற்றிச்சுட்டு காத்துட்டு இருக்குங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது டீ கடை, நான் உங்கள் விமலா.

0: இதுவரை இடம்பெற்றது இஸ்லாமிய பாடல்கள்.
1: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 6.21 மில்லியனாக உயர்ந்துள்ளது. 2025 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 1.6 விழுக்காடு அதிகம். வெளிநாட்டினர் எண்ணிக்கை அதிகரித்ததே அதற்கு முக்கிய காரணம். குறிப்பாக கட்டுமான துறையில் வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. சாங்கி விமான நிலையம் முனையம் 5, மரினா பே சாண்ட்ஸ் விரிவாக்கம், கூடுதல் வீடுகள், போக்குவரத்து கட்டமைப்பு போன்ற திட்டங்களுக்கு அதிக ஊழியர்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் குடிமக்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்துள்ளது. நிரந்தரவாசிகளின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லை. அது 550,000 என்ற அளவில் உள்ளது. அந்த தகவல்கள் மக்கள் தொகை திறனாளர் பிரிவின் ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் படிப்புக்கு மட்டுமல்ல, அவர்களின் நற்பண்புகள், உணர்வுகளை புரிந்து கொண்டு சமூகத்துடன் பழகும் திறன் ஆகியவற்றுக்கு சிங்கப்பூர் பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கிவிடுவார்களோ என்ற கவலையும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளது. கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய புதிய ஆய்வில் அது தெரியவந்தது. கடந்த 10 ஆண்டில் பெற்றோரின் மன உளைச்சல் கணிசமாக அதிகரித்துள்ளது. 4 இல் சுமார் 3 பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் திறனுக்கேற்ற மதிப்பெண்களை பெறவில்லை என்று நினைக்கின்றனர், அல்லது நீண்ட காலத்தில் கல்வி முறையில் பின்தங்கிவிடக்கூடும் என்று கவலைப்படுகின்றனர். 10 இல் கிட்டத்தட்ட 9 பெற்றோர் சிங்கப்பூர் பிள்ளைகள் தனிப்பாட மேம்பாட்டு வகுப்புகளில் அதிக நேரம் செலவிடுவதாய் கருதுகின்றனர். ஆனால் வசதி இருந்தால் அவற்றுக்காக மேலும் செலவிட தயாராயிருப்பதாக 10 இல் 7 பேர் கூறினர். சிங்கப்பூரின் சுகாதாரத்துறை நிபுணர்கள் செயற்கை நுண்ணறிவை சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார மூத்த துணை அமைச்சர் டான் கேட் ஹவ் கூறியிருக்கிறார். அதேவேளை அத்தியாவசிய மருத்துவ திறன்களை இழக்காமல் இருப்பதையும் நிபுணர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். சிங்ஹெல்த் டியூக் என்யூஎஸ் கல்விக் கருத்தரங்கில் திரு டான் பேசினார். மருத்துவ முடிவுகள், மருத்துவ ஆவணப்பதிவுகள், நிர்வாக வேலை ஆகியவற்றுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவ முடியும் என்று அவர் சொன்னார். ஆனால் தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்திருந்தால் சுகாதார பராமரிப்பு ஊழியர்களின் திறன் குறையலாம், அல்லது அவர்கள் அடிப்படை திறன்களை இழக்கலாம் என்று திரட்டான் எச்சரித்தார். சிங்கப்பூரின் சமூக பராமரிப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. மூப்படையும் மக்கள் தொகை பெருகுவதாலும், மூத்தோருக்கு கூடுதலாக சிறப்பு கவனிப்பு தேவைப்படுவதாலும் புதிய வழிகள் ஆராயப்படுகின்றன. வேன்கார் குவாலிட்டி கருத்தரங்கில் பேசிய சுகாதார துணை அமைச்சர் ரஹயும் ஆசாம் அந்த தகவலை தெரிவித்தார். மூத்தோர் பராமரிப்புத்துறையில் தற்போதுள்ள நவீன செயல்முறைகளை அவர் விளக்கினார். செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறை, ஊழியர்கள், நோயாளிகள் ஆகியோரின் தேவைகளை உடனுக்குடன் கவனிக்க உதவும் நடைமுறை முதலியவற்றை அவர் குறிப்பிட்டார். மூத்தோர் துடிப்புடன் வாழ்வதற்கு நடனமும் கை கொடுக்கலாம். மாயா டான்ஸ் தியேட்டர் மூத்தோரை வெளிநாட்டுக்கு கலை பரிமாற்ற நிகழ்ச்சிக்காக அழைத்துச் செல்கிறது. கோலாலம்பூரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் த பிளாசம்ஸ் ப்ரொஜெக்ட் எனும் முதல் கலை பரிமாற்ற நிகழ்ச்சியில் மூத்தோர் பங்கேற்கவுள்ளனர். அங்குள்ள கலைஞர்களுடன் இணைந்து நடனமாட அவர்கள் இன்று புறப்பட்டுள்ளனர். பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தபோது உடலும் மனமும் சோர்வடைய தொடங்குவதை கவனித்த திருமதி சாந்தி கிருஷ்ணன் நடனத்தை நாடியதாக சொன்னார்.
2: கோயில் முடிஞ்சோடனே நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போனோம். நீங்க அந்த வயசானவங்களெல்லாம் வந்து நம்ம பே கத்து கொடுக்குறோம், டான்ஸ் எல்லாம் செய்யறோம்ல, அவங்க கண்ணுல வந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம், மன நிறைவு கொடுக்கும். கண்டினியூஸா இங்க வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: டான்ஸ் சின்ட்ரம் குறைபாடு கொண்ட நடன கலைஞர்கள் குழுவையும் மாயா டான்ஸ் தியேட்டர் வழிநடத்துகிறது. அந்த கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடுவது மூத்தோருக்கு புதிய பரிமாணங்களை கொடுக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை இன்றிரவு 8:30 மணி தொலைக்காட்சி செய்தியில் காணலாம். சிங்கப்பூர் உலகளாவிய பகுதி மின்கடத்தி துறையில் தனது நிலையை வலுப்படுத்த முனைந்துள்ளது. அதற்கு ஏதுவாக இங்குள்ள பகுதி மின்கடத்தித்துறை SG செமிகண்டக்டர் எனும் ஒரே அடையாளத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் தொழில்நுட்ப ஆற்றல்களையும் திறனாளர்களையும் எளிதில் அணுக அது வாய்ப்பளிக்கும். தேசிய ஆராய்ச்சி அமைப்பான ஏஸ்தா நிறுவனங்களுடன் பல்வேறு தொழில்நுட்பங்கள் தொடர்பான உடன்பாடுகளில் கையெழுத்திட்டிருக்கிறது. அடுத்து ஆசிய விளையாட்டுகள். சிங்கப்பூரின் நீச்சல் வீராங்கனை கன்ஷின் ஹுய் ஆசிய விளையாட்டுகளில் மூன்றாவது வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஜப்பானில் நடக்கும் விளையாட்டுகளில் 800 மீட்டர் எதேச்சை பாணி நீச்சல் போட்டியில் அவர் கலந்து கொண்டார். 23 வயது கான் அவரின் சொந்த தேசிய சாதனையை முறியடித்தார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 8:26.25. இதற்கு முன் கான் 1500 மீட்டர் 400 மீட்டர் பிரிவுகளில் வெள்ளி வென்றார். வாட்போரின் மகளிர் அணி வெண்கலத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுகளில் வாட்போரில் பதக்கத்தை வென்ற முதல் குழு அது. ஃபில்சா இடையா, கிரியா டிகானா, எஸ்தர்டான், எல்கோ ஆகியோர் அரையிறுதியில் தென்கொரிய அணிக்கு எதிராக போட்டியிட்டனர். 45-35 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரிய அணி வென்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.

0: எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. சிங்கப்பூர் வானொலி ஒலி 96.8 நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஏன் திடீர்னு சிங்கப்பூர் சொல்றேன் அப்படின்னா, டிக்டாக் லைவ் வழியாக நாம இணைஞ்சிருக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து பலர் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க டிக்டாக் லைவ் வழியாக. எங்கிருந்து எங்களுடைய டிக்டாக் லைவ்ல இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பதிவு செய்ய தவறிடாதீங்க. இப்போ ஒலி 96.8 சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. நேற்று நம்ம நேர்கள் பாடல்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, இல்ல புத்தம் புதி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் வரிசையில 10ஆம் இடத்து பிடித்திருந்த பாடல் தான் பத்தா படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் மகளே. நம்ம சாய் அபியங்கருடைய இசையில அந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்தும் அவரே பாடியும் இருந்தாரு. சரி, அந்த பாடலுக்கு 8 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிருக்கு. 9வது நிலையில 8வது நிலையில வந்திருக்க பாடல் அடுத்து தெரிஞ்சு பாடல் முதல் எடுத்துக்கொண்டு போயிடும்.

0: ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183190075. சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, சம்ம வாசனை, அட்டாங்க. அம்மா எங்க?
7: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. அதற்கான கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது, அதனால வானொலி பக்கமா கவனமா கேட்டு வாங்க. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு வெற்றியாளர் இருக்க போறாங்க, அந்த வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம். இப்ப வாங்க ஒலியின் சிறந்த 10 பாடல் வரிசையில் 8ஆம் இடத்தை பிடித்திருக்கும் பாடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 8ஆம் இடத்தை பிடிச்சிருக்கும் பாடலை பத்தி கேட்கும் போது பார்க்கும்போது எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் இந்த பாடல் முதல் இடத்தை பிடிச்சிருந்தது, இப்படி 8ஆவது இடத்துக்கு இந்த வாரத்துல வந்திருக்கு.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
2: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
0: தகவலை வழங்குவது மதராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075. நிகழ்ச்சியில அடுத்து மதராஸ் விலாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி ரோஜா அவங்களுடைய அனுபவத்தையும் மதராஸ் விலாஸ் உருவான கதையோ நம்மோடு பகிர்ந்து கொள்றாங்க. வாங்க கேக்கலாம்.
4: மதராஸ் விலாஸ் ரெஸ்டாரண்ட், அதுலயே வந்து கேட்டரிங் பண்றோம். கேட்டரிங் வந்து ரொம்ப விரிவா பண்றோம். எல்லாம் பியூர் வெஜிடேரியன் தான் நாங்க செய்யறோம். கஸ்டமருக்கு ஏத்த விருப்பங்களை நாங்க வந்து அழகா பண்ணி செய்வோம். இந்தியால இருந்து, செட்டிநாடுல இருந்து, தமிழ்நாடுல இருந்து நிறைய குக்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாமே பியூர் வெஜிடேரியன். கோவிலுக்கு எல்லாம் செய்யற வாசி ரொம்ப ஆத்தமேட்டிக்கா செய்வாங்க. பர்த்டே பார்ட்டிஸ், வளைகாப்பு, இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்குறோம் கேட்டரிங்ஸ். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரைஸ் எல்லாம் நிர்ணயிக்கப்படும். நீங்களாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்க சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கு. என்னோட பேஷனே வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் திறக்கணும், நிறைய விரிவுபடுத்தணும், கேட்டரிங் எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணுங்கிற விருப்பம். அது இதுவரைக்கும் எந்த தடையும் இல்லாம, எதுவும் இல்லாம ஆண்டவன் கிருபையால் போயிட்டு இருக்கு. ஸோ கல்யாண சாப்பாடு வந்து ரியல் இந்தியாவில சாப்பிடுற மாதிரி அப்படியே ஆத்தென்டிக்கா இருக்கும். அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கல்யாணத்துல. சோ எல்லாருக்கும் நல்ல குட் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. இத வந்து நான் உங்க எல்லார்ட்ட ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க.
0: மதராஸ் விலாஸ் கேட்டரிங்க்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி என்ன சொல்றேன், குறிச்சுக்கங்க குறிச்சுக்கங்க. 8890 7161. இப்ப மதராஸ் விலாஸ் நிறுவனத்தார் வழங்கும் 30 வெளி பெருமாளம் உள்ள உணவு பற்றிச்சிட்டு காத்துக்கிட்டே இருக்கு. கேட்டரிங்க்கு மதராஸ் விலாசின் கேட்டரிங் சேவை பெறுவதற்கு நீங்க அழைத்து புக் செய்து கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண் என்ன? அதற்கான தொலைபேசி எண் என்ன? பதில் தெரிஞ்சா இப்பவே ஒலின் வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க, குரல் பதிவு அனுப்புவீங்க 9678889 என்று எண்ணுக்கு. மதராஸ் விலாஸ் கேட்டரிங், அவங்க தொலைபேசி எண்ண கொடுங்க, உங்களுக்கு உணவு பற்றிச்சிட்டு காத்திருக்குங்க. ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கும் பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக வந்திருக்கும் மற்ற சில பாடல்கள் என்னென்ன பாடலாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு லேசா தெரிஞ்சுக்கலாம். அல்லபுலிலே பாடல ஒளித்திருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அந்த பாடல் நம்மளுடைய ஜெயில இரண்டு திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல அமைஞ்சிருந்தது. அந்த திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல் ஏழாம் இடத்துல

0: கொஞ்ச நேரத்துல ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கும் பாடலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வானொலி பக்கமா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த நேரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாணய பரிவர்த்தனை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Alukas, world's favorite jeweler. 9

அவரின் இசையில் வெளிவந்திருக்கும் ஆல்பம் பாடலான வான்மதி இந்த பாடலுக்கு 33 விழுக்காட்டு வாக்குகள் கிடைச்சிருக்கு. இப்போது 5ம் இடத்தை பிடிச்சிருக்கு. 5ம் இடத்தை

0: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: இடம்பெறும் தகவலை வழங்குவது மதராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075. மதராஸ் விலாஸ் உணவகத்துக்கு கடந்த 5 வருஷமா போயிட்டு வராங்க வாடிக்கையாளர் மனுர்மணி. சொத்து முகவராகவும் பணியாற்றி வர இவங்க மதராஸ் விலாச தன்னுடைய மகனுடைய திருமண வைபவத்துக்கும் கேட்ரிங் சேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: நான் இங்க மதராஸ் விலாஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த கடை தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். யாரு கேட்டர்ஸ் கேட்டேன், அப்ப அவங்க மதுரை விலாசம் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்ததால இங்கே தேக்கால இருக்கிற அவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்தேன். அங்கே சாப்பாடு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இதுதான், கல்யாண மீல்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் டிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் பாருங்க, காய் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மெனு இது ரிப்பீட்டே ஆகாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். அட் டு இட் இங்கே மேலே அவங்களுக்கு இவெண்ட் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. என் சன்னோட ஆரோக்கியமே நான் இங்கே தான் வச்சுருந்தேன். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இட்ஸ் எ நைஸ் பிளேஸ் டு ஈவென் ஃபார் ஈவென்ட்ஸ். ஸோ மதுரா விலாஸ் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் சொன்னா பார்த்தாது, நீங்க வந்து ட்ரை பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நிச்சயமா. டோன்ட் மிஸ் இட். திஸ் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி ட்ரைட்.
1: நீங்களும் மதராஸ் விலாஸ் உடைய கேட்டரிங் சேவைகளை பயன்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? ஆக நீங்க மதராஸ் விலாஸ்ல சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நேருக்கு அதிர்ஷ்டசாலி நேருக்கு பரிசு இருக்குன்னு சொல்லியிருக்கு. 30 வெள்ளி பெருமாள் உள்ள உணவு பற்றிச்சிட்டு மதராஸ் விலாஸ் உடைய கேட்டரிங் உடைய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏற்கனவே நிகழ்ச்சியின் போது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பல நேர்கள் நிறுவனத்துடைய உணவு நிறுவனத்துடைய தொலைபேசி எண் கொடுத்திருக்கீங்க, லேண்ட்லைன் கொடுத்திருக்கீங்க. ஆனா நாங்க சொன்னதை வந்து கை தொலைபேசி எண் அல்லவா. அதனால கேட்டரிங்கான தொலைபேசி எண் சொல்லும்போது பல நேர்கள் சரியான பதிலையும் கொடுத்திருக்கீங்க. அவங்கள முதல் நேராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வாணி குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம் வாணி, பதில் நீங்களே சொல்லிருங்களே வாணி. வணக்கம்.
3: வணக்கம் விமலா. நம்பர் வந்து 8890-7161. நான் வாணி பேசுறேன் விமலா.
1: சரியான பதில சொல்லிருக்கீங்க வாணி, அதான் தொலைபேசி எண்ணு கூட. ஆக சரியான பதில சொன்ன எல்லா நேர்களுக்கும், முயற்சி செய்த நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யலாம். வாணி, உங்களுக்கு 30 வெள்ளி பெருமாள் உள்ள பட்டுச்சிட்டு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இப்ப வாங்க ஒரு சிறந்த 10 பாடல் வரிசையில் 4வது இடத்தை பிடித்திருக்கும் பாடல், 37 விழுக்காட்டு வாக்குகளை பிடிச்சிருக்கு, மண் மண்டாடி. ஸ்ரீ பிரகாஷ்

0: என்ன விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
1: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன்.com.
0: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் 3 பாடல்கள் பட்டியல இடம்பெற்றிருக்கு. அவ என்ன அப்படின்னு லேசா பாத்தலமா? இருந்து அந்த பாடல் மட்டும் இல்லைங்க, கருப்பு வராரு இந்த தடவை. அதோட சேர்த்து ஒரு மென்மையான பாடலும் இடம்பெற்றிருக்கு பட்டியல. இந்த பாடல் முதல் எடுத்து படிக்கும் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஜிவி பிரகாஷினி சில வந்திருக்கும். சுப்லாட்சினி பாடியிருக்கும். பட்டாம்பூச்சி பாடல் தான் இப்போது 3 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு வரிகளை கொடுத்திருக்காரு இயக்குனர் பாடலாசிரியர் அருண் ராஜா. அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு சிறிய தேவம் இருக்கலாம். அருண் ராஜா அப்படின்னு எல்லாம் பாடல் எழுதியிருக்காரு, சரி பட்டாம்பூச்சி எழுதியிருக்காரு அப்படின்றீங்களே, மற்ற பாடல சில லேச கேளுங்க. இது என்ன, அடுத்த பாட்டு கேட்டு பாருங்க. காவால பாடல் எழுதுனது மட்டும் இல்லங்க, இப்படி பாடல்களை வழங்கி இருக்கு நம்முடைய அருண் ராஜ காமராஜ். அவருடைய வரிகளில் இடம்பெற்றிருக்கும் பாடல் 48 விழுக்காடு வாக்கு இடம்பெற்றிருக்கு.

0: வாங்க இதனை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: ஒலியின் சிறந்த பத்து பாடல் வரிசையில நாம இணைஞ்சிருக்கிறோம். நேற்று வாக்களிப்பு ஒலியுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இடம்பெற்றிருந்தது. பலரும் வாக்களிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, பட்டியல பத்தாம் இடத்தை பிடித்திருந்த பாடல் சாய் அபயங்கர் இசமைச்சு பாடியிருந்த மகளை பாடல் எட்டு விழுக்காடு. அப்புறம் டாரத்தி படத்தில் இடம்பெற்றிருந்த கல்யாண விருந்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சது. மனசு கஷ்டமாயிருச்சு. பாடலுக்கு விழுக்காட்டு வாக்குகள் கிடைச்சிருக்கு. இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கும் பாடல் 51 விழுக்காடு. அப்ப ரெண்டு கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் இந்த பட்டியல வந்து ஹேங் ஓவர் பாடல் ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்குங்க.

0: பாட்டு பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183970075. இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த பாட்டு பாடல்களின் தொகுப்பு.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:07 மீடியா ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 6.21 மில்லியனாக உயர்ந்துள்ளது. 2025 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 1.6 விழுக்காடு அதிகம். வெளிநாட்டினர் எண்ணிக்கை அதிகரித்ததே அதற்கு முக்கிய காரணம். குறிப்பாக கட்டுமானத் துறையில் வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. சாங்கே விமான நிலைய முனையம் 5, மெரினா பே சேன்ஸ் விரிவாக்கம், கூடுதல் வீடுகள், போக்குவரத்து கட்டமைப்பு போன்ற திட்டங்களுக்கு அதிக ஊழியர்கள் தேவைப்படுவதாய் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் குடிமக்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்துள்ளது. நிரந்தரவாசிகளின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லை. அது 550,000 என்ற அளவில் உள்ளது. அந்த தகவல்கள் மக்கள் தொகை திறனாளர் பிரிவின் ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டன. பிள்ளைகளின் படிப்புக்கு மட்டுமல்ல, அவர்களின் நற்பண்புகள், உணர்வுகளை புரிந்து கொண்டு சமூகத்துடன் பழகும் திறன் ஆகியவற்றுக்கு சிங்கப்பூர் பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கிவிடுவார்களோ என்ற கவலையும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளது. கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய புதிய ஆய்வில் அது தெரியவந்தது. கடந்த 10 ஆண்டில் பெற்றோரின் மன உளைச்சல் கணிசமாக அதிகரித்துள்ளது. 4 இல் சுமார் 3 பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் திறனுக்கேற்ற மதிப்பெண்களை பெறவில்லை என்று நினைக்கின்றனர், அல்லது நீண்டகாலத்தில் கல்வி முறையில் பின்தங்கிவிடக்கூடும் என்று கவலைப்படுகின்றனர். 10 இல் கிட்டத்தட்ட 9 பெற்றோர் சிங்கப்பூர் பிள்ளைகள் தனிப்பாட மேம்பாட்டு வகுப்புகளில் அதிக நேரம் செலவிடுவதாய் கருதுகின்றனர். ஆனால் வசதி இருந்தால் அவற்றுக்காக மேலும் செலவிட தயாராயிருப்பதாக 10 இல் 7 பேர் கூறினர். சிங்கப்பூரில் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முனையும் 5 திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் 50,000 வெள்ளி வரை மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. மானியம் திட்டங்களை செயல்படுத்த உதவும். பில் ஃபார் ஃபேமிலிஸ் என்ற திட்டங்கள் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட யோசனைகளை சமூகத்தினரை வழிநடத்துகின்றனர். 11 குழுக்கள் யோசனைகளை முன்வைத்தன. பெற்றோர் பிள்ளை உரையாடல், திருமணம் போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளின் தொடர்பில் அவர்கள் தீர்வுகளை உருவாக்கினர். அவற்றில் ஒன்று, தம்பதிகள் 15 நிமிடத்துக்கு உடற்பயிற்சி செய்வது. பிணைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் அது வடிவமைக்கப்பட்டதாய் கூறப்பட்டது. சமூகங்களின் ஆதரவால் குடும்பங்கள் இன்னும் வலுப்பெறுவதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் கோபிமிங் கூறினார். அனைத்து குழுக்களுக்கும் அடிப்படை ஆதரவாக 5,000 வெள்ளி வரை பெறும். மூத்தோர் துடிப்புடன் வாழ்வதற்கு நடனமும் கை கொடுக்கலாம். மாயா டான்ஸ் தியேட்டர் மூத்தோரை வெளிநாட்டுக்கு கலை பரிமாற்ற நிகழ்ச்சிக்காக அழைத்துச் செல்கிறது. கோலாலம்பூரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் த பிளாசம்ஸ் ப்ரொஜெக்ட் எனும் முதல் கலை பரிமாற்ற நிகழ்ச்சியில் மூத்தோர் பங்கேற்கவுள்ளனர். அங்குள்ள கலைஞர்களுடன் இணைந்து நடனமாட அவர்கள் இன்று புறப்பட்டுள்ளனர். பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தபோது உடலும் மனமும் சோர்வடைய தொடங்குவதை கவனித்த திருமதி சாந்தி கிருஷ்ணன் நடனத்தை நாடியதாக சொன்னார்.
4: குயில் முடிஞ்சோடனே நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போனோம். நீங்க அந்த வயசானவங்களெல்லாம் வந்து நம்ம பேய் கத்து கொடுக்குறோம், டான்ஸ் எல்லாம் செய்யறோம்ல, அவங்க கண்ணுல வந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம், மன நிறைவு கொடுக்கும். கண்டினியூஸா இங்க வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
3: டவுன் சின்ரம் குறைபாடு கொண்ட நடன கலைஞர்கள் குழுவையும் மாயா டான்ஸ் தியேட்டர் வழிநடத்துகிறது. அந்த கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடுவது மூத்தோருக்கு புதிய பரிமாணங்களை கொடுக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை இன்றிரவு 8:30 மணி தொலைக்காட்சி செய்திகளில் காணலாம். நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் மேலும் 2 மில்லியன் வெள்ளி நிதியை வழங்க உறுதி கூறியிருக்கிறது. குளிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவு, சுகாதார பராமரிப்பு, எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவு போன்றவற்றுக்கு அந்த நிதி உதவவிருக்கிறது. இதுவரை நேபாளத்திற்காக 6.2 மில்லியன் வெள்ளிக்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது. சென்ற வாரம் நுவாகோட் ரசுவா பகுதிகளுக்கு 6 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனுப்பப்பட்டது. பாதிக்கப்பட்ட சாலைகளும் கரடு முரடான பகுதிகளும் தொடர்ந்து சவாலாக இருப்பதாய் குழு சொன்னது. சில பகுதிகளில் சுகாதார பராமரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரம், சமூக வசதிகளை மறுசீரமைப்பது, மனநல ஆதரவு உள்ளிட்டவற்றுக்கான உதவிகளும் வழங்கப்படும். அடுத்து ஆசிய விளையாட்டுகள். சிங்கப்பூரின் நீச்சல் வீராங்கனை கன்ஜின் ஹுய் ஆசிய விளையாட்டுகளில் 3வது வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஜப்பானில் நடக்கும் விளையாட்டுகளில் 800 மீட்டர் எதேச்சை பாணி நீச்சல் போட்டியில் அவர் கலந்து கொண்டார். 23 வயதுதான் அவரின் சொந்த தேசிய சாதனையை முறியடித்தார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 8:26.25. இதற்கு முன்கான் 1500 மீட்டர், 400 மீட்டர் பிரிவுகளில் வெள்ளி வென்றார். வாட்போரின் மகளிர் அணி வெண்கலத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுகளில் வாட்போரில் பதக்கத்தை வென்ற முதல் குழு அது. ஃபில்சா இடையா, கிரியாத்திகானா, எஸ்தர் டான், ஆல்கோ ஆகியோர் அரையிறுதியில் தென்கொரிய அணிக்கு எதிராக போட்டியிட்டனர். 45:35 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரிய அணி வென்றது.
5: சொல்லும் பொருளும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
2: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASK training.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. அந்த பாடல் மட்டும் இல்லங்க, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம் 1000 ஒருவன் படத்துல இருந்து. ஆட்டம் போட வைக்க இன்னும் நிறைய பாடல்கள் காத்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தகவலும் குறிப்பும் உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் பிம்லானா காத்துட்டே இருக்கு. வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. இப்ப வாங்க, 90 ஈராமம் காலகட்டத்துல நம்முடைய யுவன் சங்கர் ராஜா கலக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரும் மீண்டும் அழைப்போம். வெங்க பிரபு மற்றும் சித்ரா சிவராமன்.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002219196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கைத்தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கைத்தொலைபேசி திருடி இருந்தாலோ, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய சில விஷயங்களையோ இந்த கைத்தொலைபேசி கொடுத்துட்டு தான் இருக்கு. அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டு தான் இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பியை வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அங்கே ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போனீங்கன்னா அங்கே புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்து திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா போலவே செயல்படும். அந்த கேமராவை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுடைய ஆவணத்தை நீங்கள் ஸ்கேன் செய்து அதை இணைய பக்கத்துக்கு நேரடியாக அனுப்பி, அதாவது உங்கள் மின்னஞ்சலுக்கு நேரடியாக அனுப்பி அதை வந்து நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளோ கணக்கச்சிதமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும். அதனால் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லது புகைப்படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆவணங்களை நீங்க கைத்தொலைபேசியில கேமரா பயன்படுத்தாம நோட்ஸ் என்று ஸ்கேன் டாக்குமெண்ட் செய்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் பிசுறும் இல்லாம உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அழகாக உங்களுக்கு காப்பி கொடுத்துருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நாயகன் படு பாடலை நாம கேட்டு மகிழ்ந்தோம். நாயகன் படத்தில இருந்து இந்த இரவு நேரத்துக்கு சுகமா வெள்ளிக்கிழமைக்கு ஏத்த மாதிரி பாடல் இடம்பெற்றது. தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா காத்திருக்கும் மற்ற சில பாடல்களின் முன்னோட்டம் இப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பாடலோடு காத்திருக்கு சரக்குமார் பாட்டு.
2: நீதான் எடுப்பில் சொருகுச்சு நீதான்
0: தங்கமான பாடல்களை கேட்டுக்கு நேரத்துல தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். DMY ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 172 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: Entertainment Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMarket Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாள்களுக்கு மட்டும், September 26, 27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க, காத்திருந்துருங்க.
6: ஆதரவு
7: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான், நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா, உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
9: என்ன சொல்றேன்,
7: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
10: ஒலி 968
11: சினிமா.
7: நம்மில் பலர் பேய் கதைகளுடைய தீவிரமான விசிறிகளாக இருக்கும். தமிழ் சினிமால இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது, 13 நம்பர் வீடு மன்ன நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படங்களை தாண்டி அண்மை காலத்துல சுந்தர் சீனாலேயே பேய் படம் தான் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. பேய் வேற ரசிக்கிற மாதிரி இருக்கு, அழகா வேற இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக இப்ப இன்னொரு பேய் படம் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. பேய் விசிறிகளாக, அந்த பேய் பட விசிறிகளாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும். இயக்குனர் விஜய் ஆர் ஆனந்த் அவருடைய இயக்கத்துல நடிகர் சமுத்திரகனி முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கஸ்தூரி வீடு. இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகி இருக்கு. நம்ம யோகி பாபு, தம்பி ராமையா, தனுஜா என பலர் நடித்திருக்காங்க இந்த திரைப்படத்துல. இந்த இசை வெளியிட்ட முன்னோட்ட காட்சியெல்லாம் அண்மையில வெளிவந்திருக்கும் நிலையில படம் வந்து பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. ஏன்னா திட்டமிட்டதை விட திரைப்பட செலவு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு, இருந்தாலும் ரொம்ப தரமா வந்திருக்கு. வித்தியாசமான திரை அனுபவத்தையும் இந்த கஸ்தூரி வீடு படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கஸ்தூரி வீட்டுக்காக காத்திருப்போம்.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. நேரம் சிறகிருமணி 7:51 ஆகின்றது. டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம். சிங்கப்பூரின் வானிலை இன்றைக்கு நல்லா மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்குன்னா, இடியுடன் கூடிய மழைய பிற்பால் நேரத்துல நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில சிங்கப்பூர்ல பிஎஸ்ஆ எனும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 7:51 நிலவரப்படி வடக்கு பகுதியில 9 மேற்கு பகுதியில 28 மத்திய பகுதியில 43 கிழக்கு பகுதியில 30 தெற்கு பகுதியில 29 பதிவாகி இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்
2: நினைச்சேன். நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
0: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு. தொடக்க செய்தியை முதல கதையோட ஆரம்பிச்சிருந்தோம். இத்தாலியில விமான நிலையத்துல ஒரு நபர் காஞ்சி போன நிலையில இருந்த ஒரு முதலையுடைய தலையை கொண்டு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு பிடிப்பட்டதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிலர் வந்து வினோதமான விஷயங்கள் எல்லாம் வந்து கடத்திட்டு போறாங்களே அப்படின்ற ஒரு கதையோட ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இனிமையான என்பதுகளின் பாடல்கள் தொண்டர்கள் பாடல்களோடு இன்றைக்கு தமிழ் சினிமால சில நேரங்களில் ரெட் ஃபிளாக் பாடல்தான் நம்முடைய 4 நான் அந்த கருப்பு பத்திரிகை இடம்பெற்றிருந்த பாடலாக அமைஞ்சிருந்தது. அவை மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்ம தொழில்நுட்ப செய்தியில கைத்தொலைபேசியில நோட்ஸை பயன்படுத்தி எப்படி ஸ்கேன் செய்யலாம், ஆவணங்களை எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர இருக்கும் பேய் படம் அதை பற்றி தெரிந்து கொண்டோம். இவை மட்டும் இல்லாம இடம்பெற்ற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு துணையாக நிகழ்ச்சியில இடம்பெற்ற தகவல் எல்லாம் உங்களை சிரிக்கவோ சிந்திக்க வச்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். மீண்டும் உங்க எல்லாரையும் திங்கிழமை மாலை 4 டீ கடையில சந்திக்கும் வரை இப்போது வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் விமலா, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சவால் வந்தாலும் தட்டுறோம் தூக்குறோம். விடைபெறுகிறேன். வாய்ப்பு விமலா, மீண்டும் சந்திக்கலாம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். 8:00 மீடியா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 6.21 மில்லியனாக உயர்ந்துள்ளது. 2025 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 1.6 விழுக்காடு அதிகம். வெளிநாட்டினர் எண்ணிக்கை அதிகரித்ததே அதற்கு முக்கிய காரணம். குறிப்பாக கட்டுமானத் துறையில் வேலை அனுமதி அட்டை வைத்திருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. சாங்கி விமான நிலைய முனையம் 5, மெரினா பே சேன்ஸ் விரிவாக்கம், கூடுதல் வீடுகள், போக்குவரத்து கட்டமைப்பு போன்ற திட்டங்களுக்கு அதிக ஊழியர்கள் தேவைப்படுவதாய் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் குடிமக்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்துள்ளது. நிரந்தரவாசிகளின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லை, அது 550,000 என்ற அளவில் உள்ளது. அந்த தகவல்கள் மக்கள் தொகை திறனாளர் பிரிவின் ஆண்டறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் படிப்புக்கு மட்டுமல்ல, அவர்களின் நற்பண்புகள், உணர்வுகளை புரிந்து கொண்டு சமூகத்துடன் பழகும் திறன் ஆகியவற்றுக்கு சிங்கப்பூர் பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கிவிடுவார்களோ என்ற கவலையும் அவர்களுக்கு அதிகரித்துள்ளது. கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய புதிய ஆய்வில் அது தெரியவந்தது. கடந்த 10 ஆண்டில் பெற்றோரின் மன உளைச்சல் கணிசமாக அதிகரித்துள்ளது. 3/4 பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் திறனுக்கேற்ற மதிப்பெண்களை பெறவில்லை என்று நினைக்கின்றனர், அல்லது நீண்ட காலத்தில் கல்வி முறையில் பின்தங்கிவிடக்கூடும் என்று கவலைப்படுகின்றனர். சிங்கப்பூரில் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முனையும் 5 திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் 50,000 வெள்ளி வரை மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. மானியம் திட்டங்களை செயல்படுத்த உதவும். பில் ஃபார் ஃபேமிலிஸ் என்ற திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட யோசனைகளை சமூகத்தினரே வழிநடத்துகின்றனர். 11 குழுக்கள் யோசனைகளை முன்வைத்தன. பெற்றோர் பிள்ளை உரையாடல், திருமணம் போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளின் தொடர்பில் அவர்கள் தீர்வுகளை உருவாக்கினர். அவற்றில் ஒன்று, தம்பதிகள் 15 நிமிடத்துக்கு உடற்பயிற்சி செய்வது. பிணைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் அது வடிவமைக்கப்பட்டிருப்பதாய் கூறப்பட்டது. சமூகங்களின் ஆதரவால் குடும்பங்கள் இன்னும் வலுப்பெறுவதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் கோபேமின் கூறினார். அனைத்து குழுக்களும் அடிப்படை ஆதரவாக 5,000 வெள்ளி வரை பெறும். மூத்தோர் துடிப்புடன் வாழ்வதற்கு நடனமும் கை கொடுக்கலாம். மாயா டான்ஸ் தியேட்டர் மூத்தோரை வெளிநாட்டுக்கு கலை பரிமாற்ற நிகழ்ச்சிக்காக அழைத்துச் செல்கிறது. கோலாலம்பூரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் த பிளாசம்ஸ் ப்ரொஜெக்ட் எனும் முதல் கலை பரிமாற்ற நிகழ்ச்சியில் மூத்தோர் பங்கெடுக்கவுள்ளனர். அங்குள்ள கலைஞர்களுடன் இணைந்து நடமாட அவர்கள் இன்று புறப்பட்டுள்ளனர். பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தபோது உடலும் மனமும் சோர்வடைய தொடங்குவதை கவனித்த திருமதி சாந்தி கிருஷ்ணன் நடனத்தை நாடியதாக சொன்னார்.
5: குயில் முடிஞ்சோடனே நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு போனோம். நீங்கள் அந்த வயசானவங்களெல்லாம் வந்து நம்ம பே கற்றுக் கொடுக்குறோம், டான்ஸ்லாம் செய்கிறோம்ல, அவங்க கண்ணில் வந்து ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம், மன நிறைவு கொடுக்கும். கண்டினியூஸாக இங்கே வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
4: டவுன் சின்ரம் குறைபாடு கொண்ட நடன கலைஞர்கள் குழுவையும் மாயா டான்ஸ் தியேட்டர் வழிநடத்துகிறது. அந்த கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடுவது மூத்தோருக்கு புதிய பரிமாணங்களை கொடுக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்திகளில் காணலாம். நேபாள பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் மேலும் 2 மில்லியன் வெள்ளி நிதியை வழங்க உறுதி கூறியிருக்கிறது. குளிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவு, சுகாதார பராமரிப்பு, எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவு போன்றவற்றுக்கு அந்த நிதி உதவவிருக்கிறது. இதுவரை நேபாளத்திற்காக 6.2 மில்லியன் வெள்ளிக்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது. சென்ற வாரம் நுவோகோட் ரசுவா பகுதிகளுக்கு 6 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனுப்பப்பட்டது. பாதிக்கப்பட்ட சாலைகளும் கரடுமுரடான பகுதிகளும் தொடர்ந்து சவாலாக இருப்பதாய் குழு சொன்னது. சில பகுதிகளில் சுகாதார பராமரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரம், சமூக வசதிகளை மறுசீரமைப்பது, மனநல ஆதரவு உள்ளிட்டவற்றுக்கான உதவிகளும் வழங்கப்படும். மலேசியாவின் கிழக்கு மாநிலமான சரவாக்கில் புகை மூட்டம் மீண்டும் மோசமடைந்துள்ளது. சரியான் வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டியது. வட்டாரத்தில் உள்ள 100 பள்ளிகள் மூடப்பட்டன. இந்தோனேசியாவில் பல பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. தங்களால் இயன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாய் அதிகாரிகள் கூறினர். நிலம் கரடுமுரடாக இருப்பதால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் நிலவுகிறது. எல்னினோ பருவநிலை நிகழ்வு மற்றொரு காரணம். அதனால் வறண்ட சூடான வானிலை நீடிக்கிறது. பருவமழை காற்று வீசும் திசை மாறும் வரையில் காட்டுத்தீயின் புகை மலேசியாவிற்கும் அதற்கு அப்பாலும் பரவலாம் என்று நிபுணர்கள் கூறினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஓட்ட பந்தயத்தின் 100 மீட்டர் இறுதிச் சுற்றுக்கு சிங்கப்பூரின் சாந்தி பெரேரா அதிவேக தகுதி பெற்ற வீராங்கனையாக முன்னேறியிருக்கிறார். அரையிறுதியில் 30 பெரேரா 11.28 வினாடிகளில் பந்தயத்தை முடித்தார். பஹ்ரேனின் எடிடியாங் ஒடியாங் 11.33 வினாடிகளுடன் 2வது அதிவேக வீராங்கனையாக தகுதி பெற்றார். 100 மீட்டர் இறுதிப் போட்டி இன்று 9:10 நடைபெறும். கடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாந்தி பெரேரா 100 மீட்டரில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484672323. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூடியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம். 9

0: மில்கி மிஸ்ட் பன்னீர். ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: You're listening to Hindi Numbers on Mediacom Oli 968.
3: Mediacom Oli 968 Hindi Paadalgal.

0: to Hindi numbers. Thank you for listening to
1: 98.8. வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம்.

சிங்கப்பூர் அதிமூப்படைந்த சமுதாயம் என்ற நிலையை அடைந்திருக்கிறது. ஐந்தில் ஒருவர் 65 அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதுடையவர். இந்நிலையில் சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஜூன் மாதம் 6.21 மில்லியனுக்கு அதிகரித்திருக்கிறது. சென்ற ஆண்டு ஜூன் மாதம் இருந்த எண்ணிக்கையை விட அது 1.6 விழுக்காடு அதிகம். சிங்கப்பூரின் மக்கள் தொகை அதிகரிப்புக்கு குடியிருப்பாளர் அல்லாதோர் முக்கிய காரணமாக உள்ளனர். குறிப்பாக வேலை அனுமதி அட்டை வைத்திருப்போர். அவர்கள் சாங்கி விமான நிலையத்தின் 5 முனையம், மெரினா பே சாண்ட்ஸ் விரிவாக்கம் போன்ற பெரிய திட்டங்களில் பணிபுரிகின்றனர். குடியிருப்பாளர் அல்லாதோர் எண்ணிக்கை ஜூன் மாதம் 3.7 விழுக்காடு கூடி 1.98 மில்லியன் ஆனது. குடிமக்கள் எண்ணிக்கை 0.7 விழுக்காடு அதிகரித்து 3.68 மில்லியன் ஆனது. 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் திருமணங்கள் 5.6 விழுக்காடு குறைந்தன. பிள்ளை பிறப்பு விகிதம் 10.8 விழுக்காடு சரிந்தது. ஒற்றையரின் எண்ணிக்கை ஆண் பெண் இரு பாலரிடையிலும் வெகுவாக கூடியது. சிங்கப்பூரில் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த முடியும் 5 திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் 50,000 வெள்ளி வரை மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. மானியம் திட்டங்களை செயல்படுத்த உதவும். பில் ஃபார் ஃபேமிலிஸ் என்ற திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட யோசனைகளை சமூகத்தினரே வழிநடத்துகின்றனர். 11 குழுக்கள் யோசனைகளை முன்வைத்தன. பெற்றோர் பிள்ளை உரையாடல், திருமணம் போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளின் தொடர்பில் அவர்கள் தீர்வுகளை உருவாக்குகின்றனர். அவற்றில் ஒன்று, தம்பதிகள் 15 நிமிடத்துக்கு உடற்பயிற்சி செய்வது. பிணைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் அது வடிவமைக்கப்பட்டிருப்பதாய் கூறப்பட்டது. சமூகங்களின் ஆதரவால் குடும்பங்கள் இன்னும் வலுப்பெறுவதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் கோபிமிங் கூறினார். அனைத்து குழுக்களும் அடிப்படை ஆதரவாக 5,000 வெள்ளி வரை பெறும். சிங்கப்பூரில் கட்டுமான பணிகளில் கூடுதல் தானியக்க தொழில்நுட்பங்களையும் தரநிலைக்குட்பட்ட பாகங்களையும் பயன்படுத்துவதன் வழி இனி புதிய கழக வீடுகளை முன்கூட்டியே கட்டி முடிக்க முடியும். ஒருவரின் எதிர்கால இல்லத்துக்கான அடித்தளத்தை மிகச் சீராகவும் துல்லியமாகவும் உருவாக்க ஓர் இயந்திர மனித கருவி உதவுகிறது. கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் சோதனை செய்து வரும் கருவிகளில் அதுவும் ஒன்று. தற்போது 2 வீட்டுத் திட்டங்களில் ஏறத்தாழ 80 வீடுகளில் அந்த தொழில்நுட்பம் சோதிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு குறைந்தது மேலும் 4 திட்டங்களில் அதனை சோதிக்க திட்டமுள்ளது. ஏற்கனவே சோதிக்கப்பட்ட வேறு சில தொழில்நுட்பங்கள் நல்ல பலனை தந்துள்ளன என்று கழகம் கூறியது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான செலவு கூடினாலும் அந்த செலவு வீட்டு விலையை அதிகரிக்காது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரில் 2028 ஆண்டின் தொடக்கத்திற்குள் முற்றிய நோய் பராமரிப்புக்காக 60-க்கும் மேற்பட்ட படுக்கைகளை அமைக்க சென்ட் லூக்ஸ் மருத்துவமனை திட்டமிட்டுள்ளது. புக்கெட் பாத்தோக்கில் உள்ள அதன் வளாகத்தை மறுசீரமைக்க மருத்துவமனை 50 மில்லியன் வள்ளி நிதி திரட்டி வருகிறது. புதிய வார்டு ஒன்றை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் 30 நிறைவை குறிக்கும் நிதி திரட்டு விருந்து நிகழ்ச்சியில் அது குறித்து அறிவிக்கப்பட்டது. நோயாளிகள் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் சுயமாகவும் செயல்படுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதிலும் கவனம் செலுத்தப்படும். இல்லவாசிகள் உடற்பயிற்சி செய்வதற்கும் மற்றவர்களுடன் சமூக தொடர்பை பேணுவதற்குமான இடங்களும் மறுசீரமைப்பு திட்டத்தில் இடம்பெறுகின்றன. இன்னும் கூடுதலான நோயாளிகளை சேவை வழங்கும் வகையில் சென்ட் லூக்ஸ் மருத்துவமனை புதிய அலெக்சாண்ட்ரா மருத்துவமனையில் 80 படுக்கைகளை அமைக்கவுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் மேலும் 2 மில்லியன் வள்ளி நிதியை வழங்க உறுதி கூறியிருக்கிறது. குளிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவு, சுகாதார பராமரிப்பு, எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவு போன்றவற்றுக்கு அந்த நிதி உதவவிருக்கிறது. இதுவரை நேபாளத்திற்காக 6.2 மில்லியன் வள்ளிக்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது. சென்ற வாரம் நுவாகோட் ரசுவா பகுதிகளுக்கு 6 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனுப்பப்பட்டது. பாதிக்கப்பட்ட சாலைகளும் கரடுமுரடான பகுதிகளும் தொடர்ந்து சவாலாக இருப்பதாய் குழு சொன்னது. சில பகுதிகளில் சுகாதார பராமரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரம், சமூக வசதிகளை மறுசீரமைப்பது, மனநல ஆதரவு உள்ளிட்டவற்றுக்கான உதவிகளும் வழங்கப்படும். அடுத்து
ஆசிய விளையாட்டுகள். சிங்கப்பூரின் நீச்சல் வீராங்கனை கன்ஷின் ஹுய் ஆசிய விளையாட்டுகளில் மூன்றாவது வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஜப்பானில் நடக்கும் விளையாட்டுகளில் 800 மீட்டர் எதேச்சை வாணி நீச்சல் போட்டியில் அவர் கலந்து கொண்டார். 23 வயதுதான் அவரின் சொந்த தேசிய சாதனையை முறியடித்தார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 8:26.25. இதற்கு முன்கான் 1500 மீட்டர் 400 மீட்டர் பிரிவுகளில் வெள்ளி வென்றார். வாட்போரின் மகளிர் அணி வெண்கலத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுகளில் வாட்போரில் பதக்கத்தை வென்ற முதல் குழு அது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஓட்டப்பந்தயத்தின் 100 மீட்டர் இறுதிச் சுற்றுக்கு சிங்கப்பூரின் சாந்தி பெரேரா அதிவேக தகுதி பெற்ற வீராங்கனையாக முன்னேறியிருக்கிறார். அரையிறுதியில் 30 வயது பெரேரா 11:28 பந்தயத்தை முடித்தார். பஹ்ரைனின் எடிடியாங் அடியாங் 11:33 இரண்டாவது அதிவேக வீராங்கனையாக தகுதி பெற்றார். 100 மீட்டர் இறுதிப் போட்டி இன்று 9:10 நடைபெறும். கடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாந்தி பெரேரா 100 மீட்டரில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வேலைக்கு வந்ததுக்கு ஒரு சேர், இன்னொரு சேர் வார இறுதியும் வந்திருக்கு. அதனால
1: அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த சொல்ல எங்க போயிட்டீங்க, நேர்ல என்ன கேக்குறாங்க, நான் என்ன சொல்றது?
0: நேத்து வந்து ஒரு காலையில காஸ் இருந்ததா, அதுக்காக எனக்கு வந்து ஒரு விடுப்பு கொடுக்கப்படுது, அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான்.
1: ஓகே, ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க ரஃபி. நீங்க ஒரு நாள் போனாலும் கூட.
0: அப்படியா?
1: அப்படிதான். என்ன கேள்வி இது?
0: இல்ல, நான் நினைச்சேன் நம்ம நேர்கள் வந்து பாட்டதான் மிஸ் பண்ணுவாங்க 10 மணிக்கு.
1: அதெல்லாம் நான் அள்ளி வாரி
0: வழங்கிட்டேன்
1: அவங்களுக்கு. சரி, பாடல்கள் கேட்டாங்க, அதுல எந்த ஒரு குறை வைக்கல நினைக்கிறேன். என்ன, உங்களோட குரல் மட்டும் தான் இல்ல.
0: சரி, இன்னைக்கு வந்துட்டேன், இன்னைக்கு பாருங்க எப்படி பாட்டை கேக்குறாங்க அப்படின்னு.
1: சரி, மறந்துடாதீங்க, 10 மணிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம். ஒருவேளை அளவு கடந்தா நம்ம நீட்டிக்க ஒரு வாய்ப்பு
0: இருக்கு. அதிகமான பேர் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்து செய்வோம், அதை கவலைப்படாதீங்க.
1: சரி, வார இறுதி வந்துகிட்டே இருக்கு, உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கலந்து பேச போறோம் கொஞ்ச நேரத்துல. தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவில் ஆட்டம்,
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்து விடும் சோகங்கள்.
2: மதுரையோட மனம் ஒரு ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இரவு விளையாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்னைக்கே நம்ம வேலைக்கு போன காலத்தை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம்.
1: எந்த காலத்துல?
0: அதாவது இப்ப வந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க சில பேர், அந்த காலத்துல தான் இது அதிகமா நடந்திருக்கு.
1: சரி, எதை பத்தி குறிப்பிட்டு சொல்றீங்க?
0: குறிப்பா ஒரு வீட்டுல வந்து நாலஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க. பெண் பிள்ளைங்க வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க நேரம் கடந்து வந்தாங்கன்னா, ரெண்டாவது ஷிப்ட முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல வந்தாங்கன்னா, வீட்டுல உள்ள பெற்றோரில் ஒருவர் பஸ் ஸ்டாப்க்கு போய் காத்திருந்த காலம்னு ஒண்ணு இருக்கு.
1: ஓ, ஆமா, முன்பதிவு எல்லாம் செஞ்சாங்க. என்ன
0: செஞ்சாங்க?
1: கை தொலைபேசி எல்லாம் கிடையாது,
0: கிடையாது,
1: கேட்க முடியாது. எங்க இருக்கீங்க, எப்ப வரீங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால போய் காத்திருப்பாங்க, பஸ்
0: காத்திருப்பாங்க. என்னதான் வந்து அந்த நிறுவனம் தொழிற்சாலை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாலும், பேருந்து வந்து வழங்கியிருந்தாலும் கூட, அது ஒரு இடத்துல தான் வந்து இறக்கி விடும். அந்த இடத்துக்கு இந்த அப்பாவோ அம்மாவோ தன் பிள்ளைய அழைச்சிட்டு வர்றதுக்கு போயிட்டு வருவாங்க, போய் கூட்டிகிட்டு வருவாங்க, கையோட கூட்டிட்டு வருவாங்க.
1: அதுதான பாசம், அதுதான அன்பு. அதே சமயத்துல பயமும் கலந்து இருக்குன்னு
0: நினைக்கிறேன். ஆமா, அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கும் காவல் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் குறைவான இறந்த காலம், நான் சொல்றது 70-80 அவங்க இருந்த ரோந்து பணியில இருந்தாலும் கூட, குற்றங்கள் என்பது எங்கேயுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்த காலகட்டம் அது.
1: ஆமா, நிச்சயமா.
0: எனவே நீங்க இருந்த அந்த குடியிருப்பு பேட்டையெல்லாம் புதுசா உருவான காலம் அது. பல இடங்கள்ல காடு மேடும் இதா இருந்தது, சேரும் சகதியுமா இருந்த காலம். இப்ப அங்கோக்கியோலாம் பாக்குறேன், ஒரு படத்தை பார்த்தேன், 3-4 பில்டிங் தான் இருக்கு, அதாவது கட்டடம் தான் இருக்கு. நவீன்
1: அப்பெல்லாம் வளர்ச்சி அடையல, அந்த நேரத்துல
0: அடையல, அந்த ஹப் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. அந்த 4 கட்டடத்தை வச்சுதான் தொடங்கி அவங்க பெருசா ஆனாங்க. தோப்பாயுமே அப்படிதான் வளர்ச்சி அடைந்த,
1: ஆள் நடமாட்டம் அப்படிங்கிறது குறைவா இருந்திருக்கும் அந்த நேரத்துல.
0: அப்ப வேலைக்கு போயிட்டு வருவாங்க, எப்படி போயிட்டு வருவாங்க? கம்பத்துல இருந்த காலத்துல எல்லாம் கூட அவங்களுக்கு இந்த சேவை தேவைப்பட்டிருக்கு. இப்ப லிம்சுக்கா கிட்ட எல்லாம் இருந்தாங்கன்னா, ஒரு ஆள் பஸ் வருமா வராதான்னு கூட தெரியாது அந்த நேரத்துல.
1: சரி,
0: ஆக நீங்க என்ன கேக்குறோம்னா, பெற்றோர் வந்து உங்களை அழைச்சிட்டு வந்த காலத்தை வந்து நினைவு கூறுங்க. பஸ் ஸ்டாப்ல வரைக்கும் வந்து எங்க அப்பா நிப்பாரு, அவரு வந்து நின்னாதான் எனக்கு வந்து மனசு தைரியமா இருக்கும், இல்லாட்டி நடந்து போற பாதை வந்து ஒத்தையாடி பாதையா இருக்கும் அப்படின்லாம் சொன்ன காலம் இருக்கு.
1: சரி, உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலா இருக்கும். 9678 9688 வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிடுங்க. இது உங்கள் ஒலி 9688
0: கேட்டாலே பரவசம்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும்போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைக்கு பெற்றோர் உங்களை அழைத்து போன ஒரு காலகட்டம் அல்லது அழைத்து வந்த ஒரு காலகட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரஃபி, கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பெற்றோர்லாம் உடனே அந்த பஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. அல்லது நீங்கள் போகிறதுக்குள்ளார நீங்கள் போகும் போகிற வரைக்குமே அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க.
1: ஆமாம்,
0: இன்னொரு அனுபவமும் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க.
1: ஆமாம், என்னுடைய அண்டை வீட்டார் என்னோட பகிர்ந்து கொண்ட ஒன்று. அந்த நேரத்தில் அவங்க இருந்த அந்த கம்பத்து வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த கம்போங் இல்லையா, அதுல அவங்களோட வீடு இருந்த பகுதி வந்து ரொம்ப உள்ளே இருந்தது.
0: சரி,
1: அதனால எங்க அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் நான் ரெண்டாவது ஷிப்ட் 11 மணிக்கு முடிச்சு வருவேன். அவங்க வேலை செய்துகிட்டு இருந்து அவங்க இருந்த இடம் வந்து இந்த நியூ டியூ பகுதியில நிமிச்சுக்காங்களா, அது வந்து ஒரு பயங்கரமான இடம். அது
0: ரொம்ப மயான அமைதியா இருக்கும், இருட்டா இருக்கும்.
1: மயானம் தான், எல்லாம் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இடுகாடு சுடுகாடு எல்லாம்
0: வேணான்னு. ஆமா, உண்மை. ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா, ஆர்மிக்காக ட்ரெயினிங் அங்கதான் நடக்கும்.
1: ஆமா,
0: அதுலயே இருக்கும்போது நினைப்பேன் இதெல்லாம் ஒரு இடமா இருக்கிறதுக்கு அப்படின்னு.
1: நான் அது கேட்டதோட கொஞ்சம் சொல்லுங்க என்னெல்லாம் இருக்கும். ஐயோ, பயங்கரமா இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து பஸ் சேவை எண் வந்து 175-72 ஏதோ ஒரு பஸ் போகும், உள்ள வரைக்கும் போகும். அந்த ஒரு பஸ் தான், அந்த பஸ்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போக முடியாது,
0: காத்திருக்கணும்.
1: இவங்க வந்து வேலை முடிச்சக்கையோட அவங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கே இறக்கி விடணும்னா சோச்சுக்காங்களே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு அவங்க இது பண்ணி ஆகணுமே.
0: ஆமாம்,
1: நான் சொன்னேன் இருக்கிற 1000 இடத்துல எப்படிங்க நீங்கள் வந்து இங்கே போய் குடியிருந்தீங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் வீடு அங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அரசாங்கம் நிலத்தை மீட்டுக்கிட்டு அவங்க வேறு இடங்களில் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சோச்சுக்காங்க பக்கம் குடி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பெற்றோர் வந்து வயிற்றுல வந்து நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா ஒரு அனுபவம்.
0: அதாவது பயத்துலயே அவங்க கண்டிப்பா
1: இருந்திருப்பாங்க.
0: என்ன தரப்பு இருக்கிற ஒண்ணு வந்து, சரி குற்றம் எழுச்சி நடக்க போதா, யாராச்சும் வந்து தாக்க போறாங்களா, அது ஒரு பயம். இன்னொன்னு வந்து அமானுஷ பயம் ஒரு பக்கம் இருக்கு.
1: ஆமா,
0: எப்படிதான் நடமாடுறது.
1: உண்மையில நீங்க ஒரு தைரியமான ஒரு பெண் தான், அவ்வளவு தைரியமா நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அந்த இடத்துல இருந்து அப்படின்னு. ஆமா, அதுவும் எங்க அப்பா வந்து வெளியே வந்து நிப்பாரு. அவரு அப்பா வேஷ்டி கட்டிட்டு வந்து நிப்பாரு. அவர் நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சில வேளைகள் பஸ் கிடைக்காது, நான் டாக்ஸில கூட வந்து இறங்கி இருக்கிறேன். பணத்தோட அவர் அங்க நிப்பாரு. அந்த நேரத்துல காசு கூட இருக்காதான். எப்படி அழைச்சி சொல்றது, அம்மா நான் டாக்ஸில வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல பப்ளிக் போன் இருக்கணுமே, பொது தொலைபேசி.
0: அதே சமயத்துல அவங்களும் அந்த வீட்டுல வந்து எடுக்கணும் அந்த அழைப்பை
1: எடுக்கணும். ஆமா, ஆக இப்படி எல்லாம் இருந்த காலகட்டம். இன்னைக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் கீழே போறதில்லை, காரணம் இடம்லாம் வெளிச்சமா இருக்கு, அவங்களுக்கு வந்து ஷெல்டர் செஞ்சு கொடுத்துருக்காங்க நடந்து வர்றதுக்கு.
0: என்னோட அம்மா என்ன செய்வாங்க ரவி, தனியா போ, அப்பதான் நீ வந்து கத்துப்ப, இண்டிபெண்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போக விட்டுருவாங்க, உட்கார சொல்லுவாங்க.
1: எந்த வயசுல நீங்க தனியா போக ஆரம்பிச்சீங்க? 4 பிரைமரி 4 படிக்கும் போது?
0: இல்ல, 4 பிரைமரி 4 கிடையாது, 4 வயசுல. பிறகு சொல்றேன்.
1: 4 வயசா?

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்றைய நாணய செலாவணி நம்ம பார்த்துருவோம். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ 1 வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 20 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுடைய கதை என்ன? உங்க அப்பா எப்படி உங்களை வந்து கூட்டிட்டு வந்தாரு, அந்த ஞாபகம்லாம் உங்களுக்கு இருக்குதா? உங்க வீட்டுக்குன்னு ஒரு கதை இருக்குதா? இந்த மாதிரி ஏதாவது செய்திருக்காங்களா, அல்லது உங்க வீடு இருந்த இடமே ரொம்ப பிரதான இடம்தாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா?
1: காந்தி ஒரு குறிஞ்சதி அனுப்பியிருக்காங்க ரஃபி. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க வந்து தொலைபலாங்கல வசிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வயசு வந்து 30 தாண்டிருச்சு.
0: சரி,
1: கல்யாணம் ஆகல, 30 தாண்டிருச்சு. இருந்தாலுமே அன்றாடம் கொஞ்சம் லேட்டா வந்தா கூட அவங்க அப்பா அம்மா உடனே போன் அடிச்சிருவாங்க, ஒரு மெசேஜ் பண்ணிருவாங்க, எங்க இருக்க, எப்ப வர வீட்டுக்கு, எத்தனை மணி ஆயிட்டு அப்படின்னு கேட்டு. சரி, அவங்களும் பதில் சொல்லுவாங்க, சரி நான் இன்னும் அரை மணி நேரத்துல வரேன், ஒரு மணி நேரத்துல வரேன் அப்படி சொல்லும் போது அது வரைக்குமே அவங்க முழித்திருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு வந்து வயசு வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, வயசு வந்து 30 தாண்டிட்டேன், இன்னும் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
0: ருக்மணியோடைய கதையும் அப்படிதான் இருக்கு. ருக்மணி வந்து அந்த காலத்தை நினைவு கூறாங்க, அவங்களுக்கு இப்ப 75 வயது.
1: ஓ சரி.
0: அவங்க வந்து ஒரு மோச்சரியில வேலை செய்திருக்கிறாங்க. ஆமா, சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அங்கதான் அவங்க சொல்றாங்க. அங்க நான் வேலை செஞ்ச அனுபவம் எனக்கு இருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா வந்து 1000 வாட்டி என்கிட்ட சொல்லி அனுப்புவார், வீட்டுல இருந்து போகும்போது எத்தனை மணிக்கு வருவே, எத்தனை மணிக்கு வருவே, எத்தனை மணி, எத்தனை மணிக்கு முடியும். நான் சொன்னேன், அப்பா இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வெளியாக முடியும் இல்லையா, ஆக அதுக்கு முன்ன புண்ண ஆகும் கொஞ்சம், ஆனா எங்க டிரான்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட வந்து இறக்கிடுவாங்க எங்களை அப்படின்னு சொல்றாங்க. ஆக அப்பா வந்து காத்துக்கிட்டு இருப்பாராம், சில நேரத்தில் அம்மாவும் கூடவே வருவாங்க, அம்மா கூடவே. ஏன்னா எங்க வீட்டில் வந்து 5 பெண் பிள்ளைகள், அப்பா வந்து ரொம்ப பாதுகாப்பா எங்களை பாத்துக்கிட்டாரு அப்படின்னு.
1: ஆமா.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே. உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே. ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க. ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: You know what? Guess who's back? We back, baby!

0: நீங்க வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க, அந்த நேரத்துல யாராச்சும் உங்க வீட்ல இருந்து அழைக்க வந்திருக்காங்களா, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்காங்களா, ஏன் உங்க வேலைக்கு வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: நாம சொல்றது இந்த காலம் கிடையாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, அப்ப இது அதிகமா நடந்திருக்கு.
0: அதுதான் உங்ககிட்ட நம்ம கேட்டோம், நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அபு ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்கார். ரவி
2: மாலை வணக்கம். ரவி நவீன்
1: வணக்கம்.
2: இப்ப நீங்க ஒளிபரப்புறீங்களா இந்த அந்த காலத்தெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து பிள்ளைங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறது, வேலைக்கு போகிறாங்களோ வளர்ந்த பிள்ளைங்களோ அதெல்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களோ, அண்ட் ஒரு பயம் என்னென்னா நான் இருக்கிறேன் பிகாஸ் ஐ திங்க் ரஃபி வில் ரிமெம்பர் இன் லேட் 70s ஓ மீட் 80s இந்த ரெண்டு ஸ்கூல் பையங்க காணாம போனாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ 2026 ஆகுது, இன்னும் ஒரு என்ன ஒரு 40-50 வருஷம் ஆகுது. ஸ்டில் மிஸ்ட்ரி கேஸ் நம்ம சிங்கப்பூரில் அது ஒரு இன்னும் ஒரு ஒரு மர்மமான கேஸாக இருக்கு, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ அதனாலவும் இன்னும் நான் கூட பார்த்துருக்கேன் நேபர்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, வேற முடிஞ்சு வருவாங்க, கீழே வீட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, பேர பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, வீட்டுக்கு வரைக்கும் போது அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னே உட்காந்துருப்பாங்க. அதனால எனக்கும் அந்த காலத்து கேஸ் எல்லாம் அவங்க படிச்சுட்டு இப்ப பயத்துல ஒருவேளை ஒரு சேஃப்டிக்காண்டி கீழே வீட் பண்றாங்க
1: போலாம். ஆனா இப்ப வந்து நவீ பெரும்பாலும் பெற்றோர் போய் நிக்கிறது காரணம் வந்து சாலையை கடக்க உதவுவதற்கு அந்த மாதிரி தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது ஓரளவுக்கு சில பெற்றோர் பயப்படத்தான் செய்யறாங்க. ஆமா,
0: இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா நீங்க கீழே இருந்தாலுமே அதுல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க போய் ஒரு ஒரு துணையா நீங்க இருக்கலாம், ஒரு ஆறுதலா நீங்க இருக்கலாம், ஆனா அவங்க வந்து உங்களை வந்து சேர வரைக்குமே அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்க தற்காப்பு தான்.
1: ஆமா, பள்ளிக்கூடம் வரைக்கும் நீங்க போறது ஒரு நல்ல விஷயம்
0: தான்.
1: பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அதிகமான பெற்றோர் இருப்பாங்க, சுற்றிருக்கும் கூட்டம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா உடனே நீங்க பக்கத்துல உங்கள்ட்ட சொல்லிடலாம் தப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா தனியா நடந்து வரும்போது தான் அந்த இடத்த பாத்துக்கணும் நீங்க. சரி, அதோட வந்து அந்த காலத்து ஞாபகத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு, அந்த மெக்டோனல் பாய்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு பேரே மெக்டோனல் பாய்ஸ், அவங்க வந்து ஆதரவு கொடுத்து அவங்களை கண்டுபிடிங்க அப்படிங்கிற அந்த போஸ்டர்லாம் அவங்க ரொம்ப ஆதரவா இருந்தாங்க அந்த நேரத்துல. ஆமா, அடுத்து இன்னொரு குரல் பதிவு வந்திருக்கு, அதையும் நம்ம கேட்டுருவோமா. செல்வி அனுப்பி வச்சிருக்காங்க.
3: எங்கள் அப்பா அப்பா வந்து எனக்காக 8:30 வந்து ஒரு 8 something அந்த லீஷூன் எம்ஆர்டியில் அப்புறம் வந்து லீஷூன் தானே குடிக்கிறோம், ஸோ லீஷூன் எம்ஆர்டியில் வந்து எனக்காக வெயிட் பண்ணுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னாக்கா நானும் எங்கள் அப்பாவும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி ஸோ எனக்கு ஒரு வாரத்தில் வந்து 5 நாள் தானே வேலை, ஸோ ஒரு 3-4 நாள் கூட அப்படி எவ்ரிடே எங்கள் அப்பா வருவார். எனக்கு ஓவர் டைம் இருந்துச்சுனாக்கா அவர் வந்து நிற்பார், இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைங்க இருட்டா இருக்கும் ஓன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எனக்காக வெயிட் பண்ணி எனக்கு கூட்டிட்டு வருவாரு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ராஜு ஒன்னு சொல்லி இருக்கிறாரு நவீன், இதுவும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்றது நேற்றைய நாட்களை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ராஜு. அவர் வந்து இளம் வயதுல இருக்கும் போது 13 வயதுல இருக்கும் போது அப்பாலாம் வந்து கூட்டிட்டு போகல என்ன, ஆனா வந்து ஏஇபி நைட் கிளாஸஸ் வந்து வின்ஸ்டட் டிரைவ்ல நியூட்டன் ரோட்ல இருக்கு, அங்கதான் நான் படிச்சேன் இடைப்பட்ட காலம் அது, அந்த நேரத்துல தான் அவர் ஓ லெவல் எழுதுனதா சொல்லியிருக்காரு.
0: உயர்நிலை பள்ளி பருவம்.
1: ஆமா,

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபித்தூள், கோதாஸ் துரித வகை காபித்தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 6691198,
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
3: 967889 8.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 11 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
6: ஆம்நேர்களே, இரவு ஆட்டம் நிகழ்ச்சியின் விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம்.
7: ஆமா, இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, எந்த காலகட்டத்தில் வந்து பாடலாக இருந்தாலும் சொல்லுங்க, அதை ஒளியேற்றத்துக்கு நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோங்கிற சவாலை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடல்களும் அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சில பாடல்களை நம்ம நேர்கள் வந்து ஒரு 3-4 நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் வரத்துக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடுது. நாங்கள் என்ன செய்யட்டும்?
6: இல்லை, எனக்கு நினைச்சதே ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு ரஃபி. ஏன்னா கடைசி அவங்ககிட்ட நான் சொல்வேன், மன்னிச்சிருங்க பாட்டு எனக்கு கிடையாது அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாகவே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: ஆமாம், அதே பாடலை.
6: ஆமாம், நான் வந்து இன்று போய் நாளைவா, இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த வரிசையில் 2 நேர்கள், ஒன்று வந்து அலமேலு, இன்னொன்று லட்சுமி.
7: ஆமாம், அலமேலு வந்து கேட்ட பாடல். இந்த பாடலை அவங்க விடாமல் கேட்கறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலை. கல்யாண பந்தல் அலங்காரம் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்துலேருந்தே ஒளியேற்றுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாடலை நானும் கேட்டேன். நான் அந்த பாடல் உண்மையிலேயே அவ்வளோவா நான் கேட்டதில்லைன்னு எனக்கு நான் சொல்லி,
6: அதனால தான் அவங்க இது பாடலை கேட்டிருக்காங்க
7: நினைக்கிறேன். ஆ, அவ்வளோவா கேட்டதில்லை இந்த பாடல், அதனால. சரி, நல்ல ஒரு அரிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து
6: அதற்கு பிறகு லட்சுமி கேட்டிருக்கும் பாடல் உலகம் 1000 சொல்லட்டுமே, அருணோதயம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.
7: தொடர்ந்து இணைந்திருங்க, இது இரவு நிலாட்டம்.
6: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின் சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
6: இன்னும் ஒரே ஒரு பழைய பாடலுங்க, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் புதிய பாடல்கள் நம்ம வந்துரும். அந்த பழைய பாடல் என்ன பார்த்தோம்னா, மனை தேடி மச்சான் வர போறா, அந்த பாடல் தான் ஜிக்கியோ குழுவினரோ பாடிய பாடல். நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பினங் ராமு விரும்பி கேட்டிருக்காரு.
7: எஸ் எம் சுப்பையா நாடோட இசையில பாடல் வருது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய பாடல். அதனை அடுத்து உங்களுக்காக 80களில் வந்து கொலுசே கொலுசே பெண் புத்தி முன் புத்தி அப்படிங்கிற படத்திலிருந்து இந்திரா ராவ் கேட்டிருக்கிறாங்க அந்த பாடலை. அவங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். ரெண்டு பாடலையும் கேட்டு வருவோமா?

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்க
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00

0: குலுசி குலுசி எசப்பாடு குலுசி குலுசே குலுசே எசப்பாடு குலுசே.
1: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
7: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரை ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்த

0: பட்டவர்தான் நம்ம பாலசுமன் பாலா, அவருடைய பாடல் நம்ம கேட்க போறோம்.
1: அதனை அடுத்து உங்களுக்காக சந்தோஷ் கேட்டிருக்கும் பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. ஆண் பாவம் படத்துல இருந்து இளையராஜோட இசையில பாடல் வருது, மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல். இதற்கப்புறம் நம்ம நேயர்கள் வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நமக்கு ஏற்கனவே ரொம்ப நிறைஞ்சி இப்படி வழியுது, எனக்கு தெரியல அவங்க அனுப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்குள்ள வந்து ஒளியேற்ற முடியுமா அப்படின்னு.
0: அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ரஃபி, இருந்தாலுமே பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்தா, கொஞ்சம் உற்சாகமா இருந்தாதான் நம்ம ஒளிபரப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை,
1: அதான் தேர்வு செய்யணும் நம்ம பாடல்களை. அதிகமான நேரம் அனுப்பி வைத்திருக்கீங்க, நாங்க தேர்வு செய்து போடுறோம். அதே நேரத்தில் நம்ம நேயர்கள்ட்டையும் சொல்லிக்கிறோம், உங்களுடைய பாடல் ஒலியேறும்னா நாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம், அதான் நேரத்தை அனுப்பி வைப்போம். இந்த நேரத்தில் உங்களுடைய பாடல் வரும், அந்த நேரத்தில் நீங்க கேட்கலாம். ஏன்னா சில பேர் வந்து அங்கங்க போயிடுறாங்க, கேட்க மறந்துடுறாங்க, மறுபடியும் நம்ம கிட்ட வந்து பாட்டை போட்டிங்களா இல்லையான்னு கேட்கறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு நேரத்தை கொடுத்துறோம். நேரம் வரலன்னா உங்க பாட்டு எனக்கு இடம்பெறாது அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னொரு நாள் முயற்சி பண்ணுங்க,
0: சரியா? மனம் தளர விழாதீங்க, தொடர்ந்து பாடல்களை கேளுங்க. இல்லாட்டி சரி இன்னொரு நாளைக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு நாளைக்கு கேளுங்க.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏக்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏக்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏக்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: வெள்ளிக்கிழமையில இருக்கும், அதனால கொஞ்சம் விருப்பமான பாடல்களை, கொஞ்சம் உற்சாகமான பாடல்களை கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதற்கெனங்க 2 பேர் 2 பாடல்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பாரதி விரும்பி கேட்டிருக்கும் பாடல், ஆசை திரைப்படத்திலிருந்து தீபாவுடைய இசையில ஹரிஹரன் அனுபமா பாடியிருக்கும் பாடல்
6: கொஞ்ச நாள் பொறு தலைவா.
5: ரொம்ப அழகான ஒரு பாடல்.
7: ஆமா, அந்த பாடலை அடுத்து ஆழ்தோட்ட பூபதி நானடா சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் யூத் படத்திலிருந்து மணி சர்மாவோட இசையில பாடல். இந்த பாடலை சந்தோஷ் ராம் கேட்டிருக்கிறாரு, அவருக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். யூத்னு சொன்னதோட நீங்க என்ன
5: வெள்ளிக்கிழமை
7: மற்ற நாட்கள் 4 நாட்களும் நீங்க இஷ்டப்படி கேளுங்க அப்படின்னு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1168.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: அடுத்து நம்ம மூன்று பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க போறோம். அதுல முதல் பாடல் ஜானி திரைப்படத்தில் இடம்பெற்றது.
4: ஆமா, செல்வி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பாடல் ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக உங்களுக்காக நாங்க எடுத்து வைத்திருப்பது ஆசையை காத்துல தூது விட்டு. அந்த பாடல் எஸ் பி சைலஜா பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவோட சில அந்த பாடலை கேட்போம்.
3: அதற்கு பிறகு அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் புத்தம் புது மலரி. பாலபாரதி இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு.
4: ஆமா, இந்த பாடல வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ். மூன்றாவது பாடல் வந்து ஒத்த கடை ஒத்த கடை மச்சான் பாடல், பாண்டிய நாடு படத்துல இருந்து டி இமானோட இசையில.
3: ஒரு காலகட்டத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் ரஃபி.
4: ஆமா, ஒளியில முதல் நிலைக்கு.
3: ஆமா, ஞாபகம் இருக்கு. இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் ரொம்ப நாளாச்சு ஒளியில கேட்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு ராமா வி.
4: சில காரணங்களுக்காக இந்த பாடல்ல இடம்பெற்ற வரிகளை நாங்க நீக்கி இருக்கிறோம். பாடலை கேட்டு மகிழுங்க.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1168.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: ஒளியின் உற்றனையர் ரஃபி துபாயில இருந்து சந்திரமௌலி மறுபடியும் நம்ம பக்கம் வந்திருக்காரு. எப்போதுமே வந்து கருத்துக்களை சொல்லுவாரு, பாடல்கள் கேட்பாரு. கொஞ்ச நாளா காண போயிட்டாரு, மறுபடியும் இன்றைக்கு வந்திருக்காரு, ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு.
4: அவரை நான் வந்து சந்திக்கிறதா இருந்தது துபாய்க்கு போயிருக்கும் போது.
3: ஓ, சந்திச்சீங்களா?
4: இல்ல, அதுக்கான வாய்ப்பு அமையல. அடுத்த முறை வரும்போது உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் சந்திப்பேன் அவரை.
3: சரி, என்ன சொல்றான்னு கேப்போமா?
5: மாலை வணக்கம் நவீன், ரஃபி அவர்களுக்கு. சந்திரமௌலி துபாயில இருந்து பேசுறேன்.
4: சொல்லுங்க.
5: அங்கம் வந்து பாடல் கேக்குறான். அங்கத்துல வந்து நிழல்கள் படத்திலிருந்து, இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள், அந்த பாட்டை வந்து ஒளிபரப்ப முடியுமா? நன்றி, வணக்கம்.
3: நன்றி. நல்ல ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க.
4: ஆமா,
3: பாடலை ஒளிபரப்பிடலாம் ரஃபி.
4: நிச்சயமா ஒளிபரப்பலாம். அதே மாதிரி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு சனிக்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நீங்க அவருடைய பாடல்களை எந்த ஒரு தடையும் இல்லாம அழகா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமையில நம்ம இருக்கோம். இன்றைய தினத்துல இன்றைய நாளில் என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
2: இந்தியாவின் முன்னாள் மறைந்த ஜனாதிபதி அதிபர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனவு காணுங்க, உங்க கனவு ஏதாவது ஒரு நாள்ல வந்து நனவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆக கனவு காணுங்கன்னு அவர் சொல்லி வச்சுட்டு போனது, இன்னைக்கும் எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி வேர்ல்ட் ட்ரீம் டே இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது.
1: கனவு கண்ட ரஃபி,
2: என்ன கனவு கண்டீங்க நீங்க?
1: தூக்கும் போது புலி வந்து துரத்துனுச்சு, இந்த கனவு கண்ட.
2: அந்த மாதிரி கனவு அவர் சொல்லல. அவர் சொல்றது கனவுனா வாழ்க்கையில முன்னேறி நீங்க ஒரு நல்ல நிலையில போய் உட்காரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
1: இது என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல ரஃபி. நானே ஏன் தான் தெரியல, என் வீட்டுக்கிட்ட ஒரே புலியா இருக்கு, எல்லாமே தொடுத்துது அப்படின்னு கனவு கண்டேன்.
2: என்ன நீங்க இருக்கிறாரா அந்த மாதிரி? அந்த இடத்த பத்தி நீங்க தந்தீங்கன்னா காட்டு பண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க.
1: அளவுக்கு உண்மைதான், உண்மைதான். நான் அது நிராகரிக்கிறது போறது கிடையாது. சரி, அடுத்தது என்ன ரஃபி?
2: ஓகே, அடுத்தது இன்னைக்கு கட்டிப்பூடி கட்டிப்பூடி அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்ல, கட்டிப்பூடி வைத்தியம்னு சொல்றாங்கல்ல, ஹாக் வெஜிடேரியன் டே.
1: ஏன் வெஜிடேரியன் மட்டும்?
2: வெஜிடேரியன் ஏன்னா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. வெஜிடேரியனா சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம்.
1: நான் வந்து
2: சில வேலைகள் அதை நீங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா வந்து நிறைய தேங்காய் பால், நிறைய உப்பு.
1: இல்ல, உண்மைதான், உண்மைதான், எப்போதுமே அது ஆரோக்கியம் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு வெஜிடேரியனா நான் கட்டி அணித்தனா ஒரு காரணம் தான், பாவம் பாக்குறேன். அவங்க எப்படிதான் உயிர் வாழறாங்க அப்படின்னு கிடையாது, எப்படி ஈடு கொடுக்குறாங்க இந்த நிலவரத்துல. ஏன்னா எல்லாமே மாமிசமா இருக்கு, சைவமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல அவங்க இன்னும் சைவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வியப்பதான் பார்ப்பேன் அவங்கள.
2: ஆமா, எனக்கும் வியப்பு இருக்கு. ரொம்ப கட்டுப்பாடோட அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உணவு விக்கிற கடையை தேடி அலைந்து அதை அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன்.
1: சரி, அதற்கு பிறகு இன்றைக்கு நேஷனல் குக்கிங் டே ரஃபி. இது எந்த நாடுகள்ல அப்படின்னு தெரியல, அநேகமா மேற்கத்திய நாடுகள் தான் நினைக்கிறேன். ஆனா குக்கிங் அப்படின்னு சொல்லும்போது விம்லாக்கு உரிய நாள் இன்று.
2: ஆமா, அவங்க எப்போதுமே சமைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல. எதிர்பார்த்து காத்திருங்க. வேர்ல்ட் பார்மசிஸ்ட் டே, மருந்தாளர்களுக்கான ஒரு தினம் தான் இன்னைக்கு. அது பல இடங்கள்ல கொண்டாடப்படுது, குறிப்பா இந்தியாலும் இதை கொண்டாடுறாங்க. மருந்தாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பணி ரொம்ப முக்கியமான ஒரு பணியா கருதப்படுது. அதற்கு காரணம், மருந்து நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க, தவறான மருந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையே வேற மாதிரியே போயிடும். எனவே அந்த மருந்தை வந்து பார்த்து கொடுக்கணும். மருந்தாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா மருந்துகளை வந்து எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு இல்லாம தெரியாம போயிடும் நமக்கு. ஆனா இப்ப AI வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து அவங்க அமர்த்தி இருக்கிறாங்க, எல்லா மருந்தையும் அதே கொடுக்கற மாதிரி. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த மருந்தாளர்களுடைய பணி நமக்கு இன்னும் தேவை.
1: அவங்களுடைய கவனமும் அவங்களுடைய பணியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அதற்கு பிறகு இன்றைக்கு பீன்ஸ் டே அனுசரிக்கப்படுது ரஃபி.
2: பீன், மிஸ்டர் பீனா?
1: பீன் இல்ல, பீன்ஸ். பீன்ஸ் அப்படின்னு
2: சொன்னாச்சா?
1: ஒரு நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து தொடர்ச்சியா நீங்க முழுமையா பாக்குறதுதான், அதுக்கு பேர் பீன்ஸ்.
2: பீன்ஸ் சொல்லி இருந்திருக்கலாம், பீன் சொல்லி நினைச்ச மிஸ்டர் பீனுக்கு ஒரு நாள் வச்சிருக்காங்களோ அப்படின்னு. நான் வந்து பீன்ஸ் பண்ணுவேன்.
1: அப்படியா? ஒரு ஷோ பாத்தீங்கன்னா
2: உட்கார்ந்து பாத்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அதை ஏன் நான் வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வரணும்?
1: அண்மையில நீங்க இது வதந்தி 2 பத்தி சொன்னீங்களே.
2: ஆமா,
1: சொன்னதுல இருந்து அந்த ராத்திரி நான் பார்க்க ஆரம்பிச்சதுதான். அதோட முடிக்கிற வரைக்குமே நான் ஒரே ஒரு நாளையும் நான் முடிச்சிட்டேன்.
2: முடிச்சிட்டீங்க? ஆமா, சில படங்களை வந்து நம்ம உட்காந்து பார்த்தோம்னா உடனே முடிச்சிடணும், இல்லைன்னா வந்து அந்த மனசுக்குள்ளேயே என்ன நடந்திருக்கும், வீட்டில் போய் பார்க்கணும் போல இருக்கு, இன்னைக்கே பார்த்தோம்னோ அப்படின்னு சொல்லி நினைப்ப வந்துகிட்டே இருக்கும்.
1: அடுத்து இன்றைக்கு கோலா கரடிகள், அடுத்து இன்றைக்கு கோலா கரடிகளுக்கான தினம் இன்று.
2: கரடின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோலா வந்து கோலா தான், அது பேரே கோலா
1: தான் சொல்லுவாங்க.
2: இல்ல, அது அப்படி நீக்கிருங்க, அது பேர் இனமே கிடையாது. அது வந்து மர்சூபியல்ஸ் அதுல சேரும், அதனால அதை பேர்னு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோலா வந்து கோலா தான். சேஃப் த கோலா டே என்பது தான் இன்னைக்கு. அவற்றுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க, அது ரொம்ப அமைதியான ஒரு விலங்கு.
1: அப்படி ஒரு விலங்கு.
2: ஆமா ஆமா, அது ஆஸ்திரேலியால தான் அதிகமா இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம்.
1: எதை பார்த்தாலும் அது வந்து கட்டி அணிக்கும்.
2: ஆமா, அது வந்து யூகலிப்டஸ் இலையை தானே சாப்பிடும் இல்லையா?
1: அப்படியா? அப்படின்னா அதோட சுவாச காத்து ரொம்ப நல்லா நறுமணமா இருக்குமே.
2: நிச்சயமா.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
7: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
7: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
8: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
9: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூர் மனு அழைச்சிருக்கிறாரு, அவரால் பாட முடியுமா? மனு மாதிரி பாடுவாரா அவரு, அதனாலதான் அவர் பேர் மனுவா.
1: வணக்கம் மனு.
11: வணக்கம் வணக்கம் ரஃபி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். சொல்லுங்க
2: மனு, பாடுவீங்களா? மனு, நீங்க
11: பாடிட்டு தான் இருக்கிறேன்.
2: பாடிக்கிட்டு தான் இருக்கீங்களா? எங்க, எங்களுக்கு ஒரு வரி, ஒரே வரி பாடுங்க, ஒரு வரி போதும்.
11: பாட்டு பாடி வரும், பாடி வரும்,
2: அருமை அருமை.
11: சொகுசு பார்க்க கோடி பேரும், கோடி பேரும்,
1: அருமை அருமை.
2: நல்லா பாடுறாரு,
1: கேக்குறதுக்கே லேசா இந்த மனு சாயல் இருக்குன்னு
2: நினைக்கிறேன். நிச்சயமா
1: மனு ரசிக்கிற நீங்க?
2: பாட்டுக்கு பாட்டுல பங்கெடுத்திருக்கீங்க நினைக்கிறேன் அந்த
11: நேரத்துல. சுகுமாரன்
2: இருந்தாங்களா? வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால உற்சாகமா ஒரு பாடலை கேளுங்களேன்.
11: செம்பருத்தி படத்துல நீலா காயும் நேரம் சரணம்,
1: நல்ல ஒரு பாடல்,
2: அருமையான பாடல், தேர்வு, நல்ல அருமையான தேர்வு மனு. அந்த பாடலை ஒளியேற்றோம், கேக்குறீங்களா?
11: தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.
2: நன்றி மனு, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
6: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க, பணத்தை கட்டிடாதீங்க. இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க, பணத்தை கட்டிடாதீங்க. விழா காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க. ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
7: லிட்டில் ஜான்.
8: ஆமா,
7: இந்த திரைப்படத்தை பாத்திருக்கீங்களா ரஃபி?
8: பாத்திருக்கேன். அதுதான், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வெளிவந்த நேரத்துல பாக்கல, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பார்க்கும் போதுதான் அதுல வந்து ஒரு மனிதரை சின்னதாக்கி காட்டியிருப்பாங்க. ஆமா, புள்ள மனிதனா காட்டியிருப்பாங்க. அப்புறம் அதுல ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு நல்ல ஒரு தகவல் அப்படி சொல்லணும்னு சொன்னா, மனு வந்து குரல் கொடுத்திருப்பாரு அனுபம்கர்.
7: இது நமக்கு ரொம்ப நாள் தெரியாத ஒரு தகவல். இப்ப அண்மையில நம்ம கண்டுபிடிச்சோம், அனுபம் கருக்கு வந்து மனுதான் குரல்
8: கொடுத்தேன். குரல்னு
7: பரிச்சயமான ஒரு குரலா இருந்துச்சு. சரி, அந்த ஒரு தகவல். அதோட இந்த பாடல் ரஃபி, பூவுக்கு போறதுனால ரொம்ப பிரபலமான பாடல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணின்னு ரொம்ப நாள நான் நினைச்சுக்கிட்டு
8: இருந்தேன். நீங்க மட்டும் இல்ல, உலகமே அப்படிதான் நினைச்சிருக்கேன்.
7: சம்பந்தமே இல்லாம கீரையை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, பொன்னாகனி
8: மலர்ந்த நாள் அப்படின்னு
7: அப்படிப்பட்ட வரிகள் தான் இந்த பாடல் கொண்டிருக்கு. ஆக பொன்னாங்கண்ணின்னு தயவு செஞ்சு பாடிடாதீங்க. பொன்னாகனி மலர்ந்த நாள், இந்த பாடல யார் கேட்டிருக்கா?
8: பிரேம் கேட்டிருக்கிறாரு. அவருக்காக பாடல் ஒளியேற்ற போறோம். பிரவீன் மணியோட இசையில பாடல் ஒலிக்கின்றது.

0: கிட்டத்தட்ட 10:30 நம்ம சொல்லிட்டோம், பாடல்கள் நிறைஞ்சிட்டு போதும் போதும். இருந்தாலுமே நேர்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க.
1: ஆமா,
0: நிறைவு பாடல்கள் இப்ப நம்ம வந்துட்டோம்.
1: நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ இந்த பாடல் எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம நேர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாடல், குறிப்பா துர்காவுக்கு.
0: எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல் ரஃபி, ஹரிஷ் ஜெயராஜோட இசையில.
1: ஆமா,
0: ஹரிஷ் ராகவேந்திரா பாடிக்கும் பாடல் இது,
1: சின்மையோட நினைக்கிறேன்.
0: எனக்கு ஒரு கேள்வி ரஃபி, இந்த பாடல்ல ஜுவாலை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்,
1: ஜுவாலை,
0: அதுக்கு அர்த்தம் என்ன?
1: ஜுவாலைனா வந்து வெளிச்சம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஒருங்க கேட்டு பார்த்து சொல்லுமா?
1: ஜுவாலையா, நீங்க கேட்டு பாருங்க. ஜுவாலை அப்படிங்கறது வந்து வெளிச்சமா தான் இருக்கணும்னு எனக்கு.
0: கவலைப்படாதீங்க ரஃபி, அதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பா ஹலிமா கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க, அங்க நம்ம கேட்டுப்போம்.
1: எதுக்கு ஹலிமாவை கேட்டுக்கிட்டு இந்த நேரத்தை தூங்கிட்டு இருப்பாங்க?
0: சரி,
1: அதாவது தீச்சுடர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அதான் அவங்க சொல்றாங்க. அந்த ஒளி வீசும் தீயிலிருந்து எழும் நாக்கு வடிவிலான நீண்ட சுடர் ஜுவாலை எனப்படும்.
0: ரொம்ப அரிய ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை.

0: ஒலி 9:08 சினிமா சினிமா
1: நடிகர் தனுஷ்
2: இது என்ன பாஷை, என்ன பாடுறாரு, என்ன சொல்றாரு?
3: ஆடிய நடனத்தை பாத்தீங்களா இந்த காட்சியில?
2: இல்ல, பாட்டோட வரிகளே எனக்கு புரியலங்க போது, நடன வரைக்கும் நான் எதுக்கு போகணும்?
3: அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணாம் ரஃபி, அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரி, இன்றைக்கு அவரை பத்தி தான் ஒரு தகவல், திரைத்தகவல். B-56 அவருடைய அடுத்த திரைப்படம்.
2: தனுஷ் 56
3: அதற்கு இன்னும் பேர் அவங்க வெளியிடல, தலைப்பு வெளியிடல. இந்த திரைப்படத்துல பிரீத்தி முகந்தன் நடிக்க போறாங்க கதாநாயகியா, SJ சூர்யா நடிக்க போறாரு, அதே சமயத்துல வடிவேலுவும் நடிக்க போறாரு. வைகை புயல்
2: நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சமயம் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஏன்னா தனுஷோட எல்லா படங்களையும் நான் பார்த்தது கிடையாது, சில படங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா விவேக்கோட தான் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் அதிகமா இருந்தாரு.
3: ஆமா ஆமா, அவர் இருந்த வரைக்குமே அதிக அளவுல பயன்படுத்தினாரு. அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா நானும் நினைச்சு பார்த்தேன் ரஃபி, வைகை புயலும் தனுஷும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா, நானும் நினைச்சு பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், கிடையாது. இதுதான் முதல் முறை. இதற்கு என்ன காரணம்னா, வடிவேலே சொல்லியிருக்காரு, அம்மா முன்பு காலத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து நடிக்கல, ஏன்னா நமக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு.
2: ஒரு மேடை நிகழ்ச்சியில வடிவேலு ஏதோ சொல்லிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன்.
3: ஆமா ஆமா, இதனாலே கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு,
2: மனக்கசப்பு
3: ஏற்பட்டிருக்கு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல. இப்ப எல்லாமே பாஸ் இஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கடந்த காலம். இப்ப புதுசா நம்ம ஒரு யுகத்துல இருக்க, ஒரு நேரத்துல இருக்கோம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போறோம், நல்ல ஒரு திரைப்படமா இருக்க போகுது அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு.
0: இந்த திரை தகவல் உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
4: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவினிலாட்டம்.
3: ஒலியில இந்த வாரம் முழுவதுமே PV ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு
2: இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நான் எடுத்து வைத்திருப்பது ஒரு அருமையான ஒரு பாடல். PV ஸ்ரீனிவாசுடைய பாடல்கள்ல இந்த பாடல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
3: உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பிடித்த பாடல் இது, ரொம்ப பிடித்த பாடல். இது எப்படி வந்து இந்த பாடல் எனக்கு பிடித்ததுன்னா, அந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த பாடல் கொஞ்சம் மறந்துருந்த நிலையில ஒரு முறை இங்க தீபன் இருந்தார்,
3: சரி
2: ஒளிபரப்பறையில அவர் தான் வந்து அந்த பாடலை ஒளி வைத்தினாரு. அடடா, அந்த பாட்டை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால. நல்ல பாடல் கேட்டு பாருங்க. திரைப்படத்தில் வந்து முத்துராமன் இந்த பாடலை பாடுவாரு KR விஜயாவுக்காக. அவங்க வந்து பணக்கார வீட்டு பிள்ளையா ஆயிடுவாங்க, இவர் வந்து ஏழையாவே இருப்பாரு. அதுதான் அந்த கதை. கடல்ல வந்து ஏதோ ஒரு ஒரு பாட்டில் அடைக்கப்பட்ட ஒரு செய்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தில் பார்த்ததா ஞாபகம், அப்படிதான் நினைக்கிறேன்.
3: என்ன படம்னு
2: கண்ணம்மா
3: நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கண்ணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கெங்கும் உன் வண்ணம் PV ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். சங்கர் கணேஷோட இசையில கண்ணதாசன் வரிகளை வழங்கியிருக்காரு.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் and Engineering. அறியுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: Maverick Events in production Varangum. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: நவீன், புது புது சமையலாம் எனக்கு செய்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏதாவது ஒரு சமையல் பார்த்தேன்னா இந்த உணவை நம்ம செய்து பார்த்து சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்கிற
1: ஆளுனா. நான் பாத்துருக்கேன் உங்களுடைய காணொலிகள் ஒரு சிலது.
0: ஆமா,
1: எல்லாமே வெற்றிகரமா அமையாதுல,
0: எல்லாம் வெற்றிகரமே அமையாது. அது மட்டும் இல்லாம அது எளிமையான சமையலா இருக்கணும். சரி, அதுல நிறைய அந்த ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா அதை நான் தவிர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன்.
1: சரி,
0: அதுல ஒண்ணுதான் நவீன், அண்மையில வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அடடா, ஆரம்பத்தே காட்டிடுவாங்கல்ல அந்த உணவை. சரி, இந்த உணவை செஞ்சு பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்
1: பாக்குறீங்க
0: பாத்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல வந்து அவங்க ஒரு பாத்திரத்தை எடுக்க சொன்னாங்க, அதுல மாவு கொட்ட சொன்னாங்க.
1: சரி,
0: அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால நிறைய ஒன்னொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு நீங்க இதை செய்யணும், அதுக்கு வந்து நீங்க இதை செய்யணும், அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால இதை செய்யணும். டேய் போங்கடா, நீங்களும் உங்க சமயம்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டு வச்சுக்கீங்களேன்.
1: சரி, என்ன என்ன உணவு அது?
0: அது ஒரு வகையான மேற்கத்திய பஃப் மாதிரியான ஒரு உணவு.
1: அதுலயே நீங்க சுதாரிச்சிருக்கீங்க.
0: அதுல இவ்வளவு வேலைலாம் இருக்கா? ஏதோ மாவு எடுத்தோமா, உருட்டுனோமா, சுட்டாமா, சாப்பிட்டோமான்னு இல்லாம.
1: நீங்க அதை சொல்றீங்க, ஒரு சில வந்து ரொம்ப எளிமையா காட்டிருப்பாங்க. ஓ, இதுதான் நீங்க செய்யணும், இப்போ அஞ்சு ஸ்டெப் அப்படின்னு வச்சுப்போமே, இதே அஞ்சு ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்துடும். அதை செய்யறதுக்கே என்னால முடியாது ரஃபி. எங்க அந்த முதல் ஸ்டெப்லயே எனக்கு வந்து கோளாறு ஆயிடும்,
0: கோளாறு ஆயிடும்,
1: மாறிடும். ஏன் இது எனக்கு தண்ணி வந்திருக்கு, ஏன் இதுக்கு வந்து வேற மாதிரி வந்திருக்கு, அந்த ஒரு நினைப்புலயே சரி வேணாம், சமையலே வேணாம், நான் வாங்கியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன்.
0: சரி, அதே மாதிரிதான் இதுல வந்து சரி கமெண்ட்ஸ் பார்க்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நவீன்.
1: சரி,
0: அங்க சொன்னவங்க எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க, இந்த சமையல் நான் செஞ்சு பார்க்க போறதே இல்லைன்னு. ஏன்னா ஒன்னொன்னுக்கும் வேற வேற இது இருக்கு, லிங்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க, இதுக்கு முன்னாடி அதை செய்யுங்க அப்படின்னு போயிட்டு
1: இருக்கு. ஆனா இது வந்து கத்து கொடுக்குற ஒரு காணொலியா இல்ல சும்மா அவங்களே செய்யறாங்க நம்ம பின்தொடரணுமா?
0: இல்ல, அது அவங்க செய்து காட்டுறாங்க இதுதான் சாப்பாடு அப்படின்னு. இதுக்கு இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேக்குறாங்க. அதோட அந்த வீடியோ பாக்குறதே விட்டது தானா.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியா சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: 8679664646.
9: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: சனிக்கிழமை வந்தாச்சு. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை.
1: இந்த சனிக்கிழமையில எல்லாரையும் நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஏன்னா முதல் ஒரு மணி நேரம் உங்களுக்காக காதல் பாடல்கள், அதற்கு இடையே நாங்க பேசவிருக்கும் இந்த தலைப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று.
0: ஆமா, நேரத்தை பத்தி தாங்க. நேரம் அப்படிங்கிறது கடந்து போனா திருப்பி கிடைக்காது. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன அப்படிங்கறத பிறகு சொல்றோம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்களுடைய ஒலி 9.68
0: கேட்டாலி பரவசம்.
2: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூ 200 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
4: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம

0: ரஃபி, ஒரு சில செயல்கள் இருக்கு, அதாவது இந்த ஒரு செயலை செஞ்சா அதற்கு பிறகுதான் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆஹா இருந்த நேரமே நான் வீணாக்கிட்டேனே, இதை செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்.
1: ஆமா, அப்படி நான் நினைக்கிற ஒண்ணு வந்து தேவையில்லாத ஒருத்தரோட தொலைபேசியில உரையாடுறது.
0: அது உங்களோட விருப்பம் தானே ரஃபி, நீங்க வந்து வேணான்னு சொல்லிருக்கலாமே.
1: நம்ம வேணான்னு சொல்லி வைக்கிறதுக்கு பாப்பா, அவரோட அழைப்பு வந்துருச்சு, பேர் சில நேரத்தை வராது, அன்னோன் நம்பர்,
0: சரி
1: இல்லையா, பார்வதி நம்பியார் மாதிரி பிரைவேட் நம்பர்ல இருந்து வரும்.
0: ஆமா, அப்படி மாட்டிப்பீங்க.
1: ஆமா மாட்டிக்குவோம், நம்ம எடுத்துட்டு ஹலோன்னு சொல்லுவோம், ஓ இவரா, அவங்க வந்து எங்க உங்களுக்கு கட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆஹா, நம்ம வந்து கவனம் செலுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஆனால் சில வேளைகள் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் அவங்க வந்து நம்மளை விடுவாங்க.
0: நீங்கள் என்ன நாசுக்காக சொல்ல பார்ப்பீங்க, இருங்க இப்போ வந்து கொஞ்சம் வேலை,
1: நீங்கள் கட் பண்ணவே முடியலையே.
0: அது அது வேற, அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலுமே ரஃபி, அவங்க ஓ அப்படியா, சரி சரி இருங்க நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு
1: இருப்பாங்க. அதுவே நான் வந்து ஒரு இடத்துல நின்று அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா, நேரடியாக பார்த்து பேசிக்கிட்டேன்னா நான் சொல்லிடுவேன், தொலைபேசியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சமயம் நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துடுவேன். ஆனால் இது வந்து கார்ல பயணம் செய்யறதுனால அது வந்து நான் அந்த ஒரு இதில் வைக்கல இன்னும். ஆனால் உண்மையிலே வந்து அதை நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரம் வந்து வீணானது வீணானது தான்.
0: வேற எது எதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறேன். எனக்கு ஒரு உதாரணம் இருக்கு ரஃபி, நான் பிறகு சொல்றேன்.

0: சகியே சகியே சகித்தால் என்ன
1: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
2: Awesome.

0: இன்னைக்கு வந்து நேரத்தை வீணடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நவீன், உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு
1: சொன்னீங்களே, என்ன ராஃபி, இந்த செயலை செஞ்ச பிறகுதான் நான் யோசிப்பேன், ஆஹா இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது. அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு திரைப்படத்தை பாக்குறது, அதுவும் குறிப்பாக தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது 3 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. சரி, ஏதோ சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நம்பிக்கையில பார்க்க ஆரம்பிச்சா எங்கேயோ கொண்டு போய் முடியும், அது வந்து நல்லாவே இருக்காது. அப்போதான் நான் நினைப்பேன், ஆஹா 3 மணி நேரத்தை நான் எதுக்கூட நான் செலவு பண்ணிருக்கலாம், அதுக்கு பதிலாக இதை பார்த்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன்.
0: உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும். அதுவும் போய் நான் திரையரங்கில போய் உட்காந்து பார்த்தேன்னா ஐயோ, அதை ஆசை கொடுத்து வேற நான் நேரத்தை வீணாக்கி இருக்கேனே.
1: ஒரு முறை எனக்கு இருக்கு ரஃபி, ஒரு படத்தை வந்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு திட்டமே இல்லை. என் நண்பர் தான் சொன்னாரு, வா இப்போ வந்து திரையரங்கில இருந்து போடுறாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனார். வலுக்கட்டமே போய் கூட்டிட்டு போனாரு. நானும் பணத்தை கட்டி பார்த்துட்டேன். பாதி வழியில் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் உருப்படாது, நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,
1: அப்பதான் என் பக்கத்துல இருந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், பாதி காசையாச்சும் திருப்பி கொடுத்துட்டு நான் இப்பயும் வீட்டுக்கு போயிடறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, தயவு செஞ்சு கூட படத்தை பாரு, அப்புறம் வேணும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு படத்தை பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரிதான், அங்க வந்து புலிவாலை பிடிச்ச கதை தான், அங்கேயே இருக்கணும் முடிச்சுட்டு அப்புறம் நினைப்பேன் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம்னு நான் நினைப்பேன்.
0: பாருங்க, உங்க நேரம் வந்து வீணாகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட சில வேலைகளை நீங்க அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம்

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள் முதல்

0: நேரம் போனா போனது தான். எந்தெந்த செயல நீங்க ஈடுபட்டு நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க, ஆஹா நேரம் வீணாயிடுச்சு, நேரம் திருப்பி கிடைக்காது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க?
1: நான் ரொம்ப வருத்தப்படுறது சில கூட்டங்கள், நம்ம அந்த கூட்டங்களுக்கு போகும் மீட்டிங்னு சொல்றாங்கல்ல,
0: இங்க வேலை பத்தி பேசுறீங்களோ,
1: ஒத்த காசுக்கு புண்ணியம் இல்லாத மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு.
0: இருக்குதான் இருக்குதான்.
1: ஆமா, அங்க போனீங்கன்னா தலையும் புரியாது, காலும் புரியாது, வாளும் புரியாது, எதுவுமே உங்களுக்கு புரியாது.
0: இது வந்து வேலைக்கு சம்மந்தப்பட்ட மட்டும் கிடையாது, சில சமயங்களில் சரி நம்ம இங்கே வெளியூர் பயணம் போகலாம் அல்லது எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டிருப்போம், கூட்டமாக திட்டமிட்டிருப்போம், பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம மறுபடியும் வரும்.
1: ஆமாம்.
0: அப்புறம் நான் நினைப்பேன், எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசணும், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி இதுக்கு பதில் நானே எங்கேயாச்சும் சுயமாக முடிவெடுத்து நாங்கள் போயிருப்பேன் அப்படின்னு நினைப்பேன்.
1: சில கூட்டங்கள் வந்து 2 மணி நேரம் நடக்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு இறுதியில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு டெவலப்மென்ட்டே இருக்காது,
0: ஒரு முன்னேற்றமே
1: இருக்காது. அதுதான் முன்னேற்றம் இல்லாத அது போன்ற கூட்டங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறத நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப வன்மையா என்னையே நான் சாடிக்கிறது உண்டு, கண்டித்து கொள்வது உண்டு. போவியா நீ, போவியா இந்த மாதிரி மீட்டிங்க்கு?
0: போகாம இருக்க முடியுமா ரஃபி? போய் தானே ஆகணும்,
1: என்ன செய்யறது?

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ஸ்ரேங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
4: ரொம்ப முக்கியமா, நீங்க உங்க நேரத்தை வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற இன்னொரு சம்பவம், நீங்க வருத்தப்பட்டே ஆகணும். உட்காந்து 1 மணி நேரம் ரீல் பார்த்தது, உட்காந்து 1 மணி நேரம் அங்கங்க பேஸ்புக்ல உங்க கதை இல்ல மத்தவங்க கதையை உட்காந்து படிச்சது, அதுக்கப்புறம் அந்த பட வரி நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் யார் யார் என்ன படம் போட்டிருக்கான்னு பார்த்தது, டிக்டாக்ல உட்காந்து ஒவ்வொரு
5: அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு ரஃபி, அதாவது நீங்க போய்கிட்டே இருப்பீங்க, அது நீங்க முடிக்கிறதுக்குள்ளார ஆஹா 1 மணி நேரம் போயிட்டா அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சு பாப்பீங்க. அப்படி நம்ம நேரத்தை இழக்கிறோம் இந்த ஒரு செயல்னால.
4: ஆமா, அதனால என்னுடைய நண்பர் சொன்னாரு, இது 3 வந்து அவரு அந்த ஆப் வந்து எடுத்துட்டாராம், டெலீட் பண்ணிட்டாராம் போன்ல இருந்து அழிச்சிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த அக்கௌண்ட்டும் எனக்கு வேண்டாம், இதுவும் வேண்டாம், தயவு செய்து அந்த பக்கமே நான் போக மாட்டேன்.
5: அதுல என்னன்னா அறிவு பூர்வமா நீங்க எதாச்சும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல.
4: என்ன
6: தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் இலாட்டம்.

0: கொண்டாட்டம். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. சனிக்கிழமையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த சனிக்கிழமையில் எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதாவது விடுப்பாக இருக்கும் சில பேருக்கு இன்றைக்கி,
1: நிச்சயமாக.
0: அல்லது சில பேருக்கு அரை நாளாக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்கள் நேரத்தை யார் யார்கிட்ட வந்து ரொம்ப நாளாக பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நண்பர்கள்ட்ட வந்து உறவாடுங்க, உரையாடுங்க. அப்புறம் வெளியே வந்து கொஞ்ச நேரம் காப்பி குடிக்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இதெல்லாம் இந்த வார இடத்துல தான் நீங்கள் பண்ண முடியும்.
1: ஆமாம், நல்லா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நண்பர்களை சந்திங்க, குடும்பத்தோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒளியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. வார இறுதி ஒளி உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்காக இரண்டு நாட்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இங்க எப்போதுமே ஒளி பக்கமாவே இருக்கலாம்.
0: இது உங்களுடைய ஒளி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி,
1: நான் நவீன். பாய்.
2: இது காதல் புரியுதுல்ல.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: ரவி, நீங்க வந்து காலையில இரவு தூங்குவதற்கு முன்பு பற்களை துலக்குவீர்கள். பற்களை துலக்குவதற்கு நீங்க என்ன பயன்படுத்துவீங்க?
4: பல்ல தூக்க எதை பயன்படுத்துவாங்க?
3: பல் தூரிகையை பயன்படுத்துவாங்க.
4: விளக்கவன குச்சியா பயன்படுத்துவாங்க? தெரியாம நான் கேக்குறேன்.
3: ஆனா இவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமா இந்த பல் தூரிகைய வந்து விக்கிறாங்களே ரவி.
4: அதனும உண்மைதான்.
3: ஆமா,
4: ஆரம்பத்துல சின்ன வயசுல இருக்கும் போது ஒண்ணு கொடுப்பாங்க, அதுல வந்து அந்த கேளிய சித்திரங்கள்லாம் அது வந்து பாக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வளர வரல என்ன ஆச்சுன்னா, நல்ல தரமான துரிகைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு கிடைச்சது நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளாசிங், இந்த வாட்டர் ஃப்ளாசிங், இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: ஆமா, பல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது விதவிதமான வழிமுறைகள்ல நீங்க உங்களுடைய பற்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க.
4: சரியா சொன்னீங்க. ஒரு ஆய்வுல கூட நான் பாத்திருந்தேன், சிஎன்ஏல போட்டிருந்தாங்க, 50 வயது மேல இருக்கிற சிங்கப்பூர்களுக்கு வந்து 20-25 பல்லுதான் மிஞ்சுது.
3: என்ன சொல்றீங்க?
4: அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லிருந்தாங்க. பார்த்தா பயந்துட்டேன்.
3: ஐயோ,
4: அன்னைக்கு ராத்திரியே போய் மறுபடியும் 2 தடவை பல்ல இருக்கு.
3: ஆனா நீங்க ஓவரா உங்களோட பற்களை வந்து துலக்கினாலும் உங்களுடைய பற்கள் வந்து தேய்ந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
4: செஞ்சாலும் தப்பு, செய்யும் தப்பு. அப்ப என்னதான் செய்யறது? நீங்க கேட்கலாம்.
3: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ரவி.
4: சரி பிரமாதம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். இப்ப டைசன் நிறுவனத்துடைய அந்த தூரிகையை பாத்திருக்கீங்களா? நம்மளுடைய
3: பற்களுடைய இடுக்குகள்ல வந்து இந்த உணவு வகைகள் வந்து மட்டி கொள்ளும் இல்லையா? சில நேரங்கள்ல வந்து சில பேரை வந்து அந்த குச்சியை வச்சு மரக்குச்சியை வந்து பயன்படுத்தி அதை வந்து எடுத்துருவாங்க. சிலரும் வந்து அந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு பயன்படுத்தி எடுப்பாங்க. ஆமா, சில பேர் வந்து ஃப்ளாசிங் கூடவே வந்து அந்த நூல் இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பற்களை துலக்கும் பொழுது நல்லா உங்களுடைய கையடக்க தொலைபேசியில நீங்க பாத்துக்கிட்டே எந்த இடுக்குல என்ன இருக்குன்னு நீங்க நல்லா சுத்தமா வெளியே எடுத்துடலாம்.
4: அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க.
3: ஆமா,
4: நான் அடுத்து எதிர்த்துமா காத்துட்டு இருக்கேன். ஒரு ரோபோட் உருவாக்குவாங்க, அந்த இயந்திரம் நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, அதுவே வந்து என் பல்ல விலக்கி கொடுத்துட்டு அதுவே கிளம்பி போயிடும். நான் அந்த மாதிரி ஒரு இயந்திரத்துக்கு தான் காத்துட்டு இருக்கேன்.
3: ஆமா ரவி, இப்ப வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்வதற்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட் இருக்கு
4: இல்லையா,
3: அதுவே தானியக்கமா வந்து இயங்கும்.
4: தட்டி விட்டா போதும்.
3: ஆமா,
4: அது மாதிரி பம்பற மாதிரி சுத்தி வந்து வீட சுத்தமாக்கிறோம்ல.
3: அதே மாதிரி இந்த ரோபோட் எடுத்து நம்ம வாய்க்குள்ள வைக்கிறோம், பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான்.
4: அதோட வேலையை முடிச்சிட்டு தன்னாலே வாயை திறந்து அதே வெளியாயிடும். நல்லா இருக்கும்ல?
3: நல்லா இருக்கவே ரவி,
4: நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 50 வருஷத்துல நடக்க போகுது.
3: நடக்கும்.
4: அது நடக்கும் போது நான் இருப்பேன் தெரியாது, ஆனா இந்த உலகம் என்ன பத்தி பேசும். அன்னைக்கே ரவி சொன்னார், அன்றே கணித்தார்.
3: அடுத்தது வந்து என்ன தருவா ரவி செய்வாங்க? வாய்க்குள்ள பறக்கிற மாதிரி வந்து ரோபோட் செய்வாங்க.
4: அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, எனக்கு வேண்டாம். கேக்குறதுக்கு ஒரு மாதிரி.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கும்
6: ஒவ்வொரு நாளும் ரவி நம்மளுடைய நேயர்கள் இருக்காங்க இல்லையா, அற்புதமான கூற்றுகளை வாசகங்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க.
7: நிச்சயமா அவங்க சிரமத்தை எடுத்து அனுப்பி வைக்கிறத பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல நீங்க கவிதைகள் எழுதுற ஒரு ஆளா கூட இருக்கலாம், அது தன்முனைப்பு வரிகளா இருந்துச்சுன்னு சொன்னா
6: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
7: வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள், நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நம்பிக்கை தரும்.
6: இந்த கூற்றை அனுப்பியதற்கு நன்றி அமீன்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
2: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமை இல்லை.

என்ன ஆள வந்த பேரழக செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவ

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
0: ரவி மனோரமா பேசிய இந்த வசனத்தை யாராலையும் மறக்க முடியாது.
4: ஆல்பர்ட் பொன்னாண்டசே, எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே?
5: கண்ணம்மா
4: கவனிக்கட, சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம்.
5: கண்ணம்மா
4: கவனிக்கட, இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும்.
0: 1986 வெளியான திரைப்படம் சம்சாரம் அது மின்சாரம். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருந்தாரு விசு, லக்ஷ்மி, சந்திரசேகர், கிஷ்மு, ரகுவரன், டெல்லி கணேஷ், இளவரசி, மனோராமா இப்படின்னு பலரும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுல ரொம்ப மறக்க முடியாத ஒரு வசனம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி மனோராமா சண்டை போடுற இந்த வசனம் தான். ஆனா ரவி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
6: சொல்லுங்க.
0: அதாவது மனோராமா கம்முனு கடை கம்முனு கடைன்னு மூச்சுக்கு 300 தடவை இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா?
6: ஆமா ஆமா ஆமா.
0: அதுக்கு என்னதான் அர்த்தம்?
6: சமீபத்துல அவன் காணொலியை பாத்திருந்தேன், அதுல வந்து இந்த மெட்ராஸ் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விளக்குற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவாரு. ஆக சென்னைக்கு போனவங்க தெரியும் இந்த பாஷை அதிகமா பேசப்படும் அப்படின்னு சொல்லி.
0: ஆமா.
6: ஆக கம்மனு கடை அப்படிங்கிற வார்த்தையுடைய மூல சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா கம்மீனல் அப்படின்னு சொன்னாரு.
0: கம்மீனலா?
6: அது தமிழ்ல அமைதியா இருங்க அப்படின்னு பொருள்படும். அந்த கம்மீனல் தான் நாளடைவுல மருவி கம்மனு கடன் மாறிடுச்சு.
0: கம்மீனல் ரவி, கம்மீனல் இனிமே நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்.
6: இப்ப நம்ம ரெண்டு பேருமே கம்மீனல் தான், ஏன்னா வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு.
0: சரி நேர்களே, உங்களோட மருந்து நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நாங்கள் இல்ல இல்ல நான் மட்டும்தான் உங்களுக்காக நாளை காலை 7 மணிக்கு டான நிகழ்ச்சியை வழங்க வந்துருவேன். மீண்டும் நாங்கள் இருவரும் திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுக்காக சேர்ந்த நிகழ்ச்சியை படைக்க வந்துருவோம்.
6: இணைந்திருக்க எங்களோட ஒலி 9:68
0: பெற்றுக்
6: கொள்வது சஜினி
0: ரவிஜி.

0: நேயர் பத்மாவதி அம்மா என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க.
1: வணக்கம், ஹலிமா பத்மாவதி பேசுறேன். அந்த டைம்ல பிஎஸ்சி எல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போவோம், ஆனா எனக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸ பார்த்தாலே தலையை வலிக்கும், மார்க்ஸ் எடுக்க மாட்டேன் ரொம்ப. பட் அந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட், அந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு மேத்ஸ் இங்கிலீஷ்லாம். ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: காலை வணக்கம் ஹலிமாமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: தேர்வை பத்தி பேசுனீங்க. தேர்வு எழுதும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, முடிவு வந்த பிறகு அம்மா பாட்டா பாடுவாங்க, இவ்வளவுதான் எடுத்தியா அப்படியா. ஆனா அப்பா அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. அப்பா என்னை கூப்பிட்டு, உச்சி மீது வானம் எழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, எழுந்து நில்லு, அடுத்த முறை உன்னால நல்லா செய்ய முடியும்னு எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுப்பாங்க. அதைத்தான் இந்த வேலையில பகிர்ந்துக்கிறேன். இந்த எல்லா மாணவர்களுக்கும் பயப்படாதீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சது அது நம்மளோட ஆசீர்வாதம், சந்தோஷப்பட்டுக்கங்க. இன்னும் நம்மள முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். நன்றி, வணக்கம் சந்திரன். இப்போ
0: ரொம்ப அழகா சந்திரன் ஐயா பகிர்ந்து கொண்டாரு. ஆமா, நம்ம பிஎஸ்எல்இ அப்படின்னு சொல்லும் போது ஆண்டிறுதி தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வு நம்ம பிள்ளைகள் எழுதுறாங்க. ஆனா இது தொடக்கப்புள்ளிதான், இதன் பிறகு இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்கு. உயர்நிலை பள்ளியிலும் சரி, அதன் பிறகு அவங்க பாலிக்கு போகலாம், ஐடிஇக்கு போகலாம், இப்படி பல வெவ்வேறு தளங்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா. அங்கேயும் தேர்வுகள் இருக்கும். அதனால இது ஒரு தொடக்கப்புள்ளி தாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நிர்ணயிக்க போகிறது கிடையாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு போகிறதுக்கு. அதனால கவலைப்படாதீங்க பிள்ளைகளை, நல்லபடியாக செஞ்சுட்டு அந்த ஒரு மன நிம்மதியோட திருப்தியோட நீங்க வீட்டுக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சரி, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க நேர்களே, உங்களுடைய காலகட்டத்துல தேர்வுகள் எப்படி இருந்தன. அதே நேரத்துல அம்மா அப்பா குறிப்பா இந்த ஒரு பானத்தை இல்ல இந்த ஒரு உணவை வந்து நீங்க சாப்பிடணும் அருதணும்னு சொல்லிருக்காங்களா, இந்த ஒரு வசனத்தை வாக்கியத்தை எப்போதுமே உங்ககிட்ட சொல்வாங்க நினைவூட்டுவாங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க.

0: இட்லி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: ரொம்பவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில சுலேகா குறிஞ்சிதி வாயில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காலகட்டத்தில், அதாவது 1973 அவங்க பிஎஸ்எல்இ எழுதும் போது எப்படின்னா, அந்த தேர்வு தாளுடைய முடிவுகள் பாஸ் ஆர் ஃபெயில், இரண்டே இரண்டு தெரிவுகள் தான் இருக்கும், பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தாங்க இருக்கும், இந்த அக்ரிகேட் ஸ்கோலா இல்லம்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால ரொம்ப சுலபமா இருந்துச்சு, பிள்ளைகளும் அவ்வளவு மன உளைச்சலோட இருக்க மாட்டாங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஆமாங்க, இந்த மதிப்பீட்டுடைய அடிப்படை இப்ப ரொம்பவே மாறி இருக்கு இல்லையா. ஒரு காலத்துல டிஸ்கோ சிஸ்டமா இருந்துச்சு, இது 2021 முன்பு. அப்படி பிள்ளைகள் மாணவர்கள் அவங்களுடைய தேர்வு தாளை எழுதி இருந்தாங்கன்னா, பிஎஸ்எல்இ எடுத்திருந்தாங்கன்னா, டிஸ்கோ சிஸ்டமாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, இந்த ஏஎல் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு எண் வழங்கப்படும், 1 to 8 அந்த எண் இருக்கோங்க. மொத்தமா அவங்க 4 32 வரைக்கும் எடுக்கலாம். 4 ஒவ்வொரு பாடத்திற்கும் அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம், AL1 பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். AL1 என்பது 90 100 பெறுவது. அதன் பிறகு படிப்படியாக அந்த மதிப்பெண்கள் குறையும் போது அதற்கு ஏற்ப அந்த எண் வழங்கப்படும், AL2 3 4 5 அப்படின்னு வழங்கப்படும். அதன் பிரகாரம் தான் உயர்நிலை பள்ளியை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
1: காலை வணக்கம். காலை வணக்கம். நான் வந்து 10th படிக்கும் போது ஒரு சயின்ஸ்ல வந்து ஒரு கேள்வி வரும், இந்த ஆர்கமிடிஸ் விதின்னு சொல்லிட்டு வரும். அது அப்ப அந்த கேள்வி வந்து அப்ப படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்ப அது கேள்வினா, ஆர்கமிடிஸ் விதினா அது வந்து அதுக்கு என்ன பதில்னா, அந்த ஒரு திடப்பொருள் திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் பொழுது அப்பொருளினால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமம் சொல்லிட்டு அதனுடைய பதில். அது அப்ப 10th படித்தேன் நானே, 2003. அப்ப அந்த கேள்விக்கு அந்த பதில் இன்னும் மைண்ட்லயே இருக்குக்காது.
0: அந்த அளவுக்கு நீங்க விழுந்து விழுந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் அதை நீங்க நினைவுல வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு தேர்வுத்தாளுடைய பதில்கள் இன்னும் நம்ம மனசுல இருக்கலாம். காலம் கடந்திருக்கலாம், 10 20 30 40 50 ஆயிருக்கலாம். ஆனா இப்பவும் ஒரு கேள்வி, அதே கேள்வி கேட்டா உங்களுடைய பள்ளி காலத்துக்கு போன மாதிரியே இப்பவும் அந்த பதில உங்களால சொல்ல முடியும்னா, அப்பா அந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க.

0: வணக்கம் ஹலீமா.
1: வணக்கம்.
0: நான் சாந்தி பேசுறேன், டெம்பிள்ஸ்ல இருந்து. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய பேத்தி பிஎஸ்எல்இ எக்ஸாம் எழுதுறாங்க, மேத்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டதும் எனக்கு என்னோட ஞாபகம், நாங்க பிஎஸ்எல்இ எழுதின கால ஞாபகம் வந்துச்சு. நிச்சயமா சொல்றேன், இப்ப இவங்கெல்லாம் இந்த பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எங்க காலத்துல நாங்க ப்ரிப்பேர் பண்ணதில்லை. எனக்கு 70 வயசு ஆகுது இப்ப. அப்பெல்லாம் இன்னொருத்தவங்க சொன்னது மாதிரி பாஸ் ஃபெயில் அவ்வளவுதான், எத்தனை மார்க்ஸ் வாங்குறீங்க, அக்ரிகேட் ஸ்கோர் அதெல்லாம் கிடையாது. அதனால பாஸ்ன்னு வந்தாலே பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க பெற்றோர்னா அவ்வளவோ படிக்காதவங்க இல்லையா, அதனால நாங்க வந்து பாஸ் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ணி செகண்டரி ஸ்கூலுக்கு போகணும், அதுக்காகத்தான் நிறைய புஷ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் தான் படித்தோம். ஆனால் என் பேத்திக்கு என் மகள் வந்து எல்லா சப்ஜெக்டும் டியூஷன் வச்சு இப்போ அவங்கள பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த என் பேத்தியை விட என் மகனும் மருமகனும் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க.
1: ஆமாம், அந்த பிள்ளைய விட அப்பா அம்மா, துணைப்பட ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தாத்தா பாட்டி தான் இன்னும் நல்லா பதற்றமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஐயோ நல்லா செஞ்சிருவாங்களான்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பயம் இருக்கும். ரொம்ப போட்டித்தன்மையாகவும் இருக்குது இல்லையா, நிறைய ஒப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், போட்டித்தன்மை அதிகமாக இருக்குது. இந்த பள்ளி நல்ல பள்ளி, கெட்ட பள்ளியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் போது சில நேரத்துல நம்மளும் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். எல்லா பள்ளிகளும் நல்ல பள்ளிகள் தான், அவங்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படி படி படி படின்னு அழுத்தமும் கொடுக்க கூடாது. ஒரு காலத்துல பாருங்க, பாஸ் ஆஃபீல் இரண்டே தெரிவுகள் தாங்க இருந்துச்சு. ஆனா இப்போ மதிப்பெண்கள் இருக்கு, எண்கள் இருக்குது, கிரேட் சிஸ்டம் இருக்குது, டி ஸ்கோர் இருக்குது, எல்லாமே மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் பொழைச்சுப்பாங்கப்பா, அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். சரி வாங்க அடுத்த அங்கத்துக்கு போவோம். ஒரு இடத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதற்கான குறிப்புகளை வழங்குறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். முதல் குறிப்பு, 1932 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாடியில் இருக்கும் இந்த கட்டடத்தின் தோற்றம் ஐரோப்பிய கிராமப்புறத்துல இருக்கும் ஒரு சிறிய கட்டடத்தை நினைவுபடுத்துது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, சிங்கப்பூர்ல நடந்த பந்தயங்கள்ல பங்கேற்க சில குதிரைகள் கூட இந்த இடத்துலதான் வந்து சேர்ந்தன. எந்த இடம் இது?

0: குட் மார்னிங் ஹலிமா காதர்.
1: வணக்கம். சொல்லுங்க.
0: பதில் வந்துட்டு புக்கெட்டிமா ரயில்வே ஸ்டேஷன். ஹலிமா, புக்கெட்டிமா ரயில்வே ஸ்டேஷன் சொல்றேன், சரியா என்னன்னு தெரியல.
1: ஹரிகுமாரும் குறிஞ்சதி வாயிலா அந்த பதில தான் குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாள் புகைத்தீமா ரயில் நிலையம் தான் நான் தேடும் இடம். துல்லியமான இடத்தின் பெயர் அதுதான். 1932 ஆண்டு இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரே மாடல இருக்கும் ஒரு பழைய கட்டடம் தாங்க இது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, பந்தயத்துல கலந்து கொள்ள வந்த குதிரைகள் கூட இங்கதான் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒரு காலத்துல சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையே மக்கள் ரயில்ல பயணம் செய்ய இந்த பாதையை பயன்படுத்தி இருந்தாங்க. மக்கள் மட்டும் இல்லங்க, பொருள்களும் இந்த ரயில் வழியாக தான் எடுத்து செல்லப்பட்டன. அதன் பிறகு 2011 ஆண்டு இந்த வழியா வந்த KTM ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த நிலையம் இயங்கல. ஆனா இங்க இப்ப இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பாதுகாக்கப்பட்டு வருது. பழைய சிங்கப்பூர் ரயில் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் இடமாக அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து நீங்க புகேட்டிமா வரை ரயில்ல போகணும் நினைச்சீங்கன்னா இந்த முதல் கிளாஸ் டிக்கெட்னு சொல்வாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நீங்க எடுக்கணும்னா அந்த பயணச்சீட்டு 56 காசாக இருந்தது. ஆக அதிகமான விலை கொடுத்து நீங்க முதல் பிரிவில, ஆக வசதியான பிரிவில பயணம் செய்யலாம். இல்ல எனக்கு வேண்டாங்க, நடுத்தரமா ஒரு பிரிவு இருந்துச்சுன்னா நான் அதை எடுக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாதாரணமான அடிப்படையான வசதி கொண்டு பயணச்சீட்டை நீங்க கொடுங்கன்னு நினைச்சீங்கன்னா 21 காசு மட்டும்தாங்க. இப்ப இந்த 21 காசு வச்சுக்கிட்டு நம்ம என்ன வாங்க முடியும்னு யோசிச்சா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. முட்டாய் கூட இப்போ 20 காசுக்கு மேலதாங்க விற்கிறாங்க.

0: சாப்பாடு
1: டீனாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஏத்த மாதிரி பாடுகளோடு உங்களுக்காக நிகழ்ச்சி தொடங்கியாச்சு டீ கட. அண்மையில வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து மறைச்சு கொண்டு போறது, உண்மையை மறைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு செய்தியை படிச்சு பார்த்து இதெல்லாம் கூட மறைச்சு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு என்னுடைய இருதயமே அப்படியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு கதை இத்தாலியில நடந்திருக்கும் ஒரு கதை. ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இத்தாலியில அவருடைய பயண பெட்டிக்குள்ள நல்ல காஞ்ச முதலையுடைய தலையை கொண்டு போயிருக்காரு. எப்படி காஞ்ச முதலையுடைய தலையை கொண்டு போயிருக்காரு? அந்த மாதிரி முதலைகள்லாம் அந்த மாதிரி உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சேமிக்கணும் அல்லது விற்கணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்க போல இருக்கு. அதனால அது எப்படியாவது வந்து நிறைவேற்றணும் என்பதற்காங்க. இந்த மாதிரி முதலையுடைய தலையை அவர் வந்து மறைச்சு கொண்டு போக விமான நிலையத்துல அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் படிச்சு பார்க்கும்போது ஆஹா, நாமெல்லாம் இவ்வளவு நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தோடுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வந்து எதிராகவோ அல்லது வித்தியாசமாகவோ அல்லது வினோதமாக நடக்கலாம். ஆனா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேலையை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வேலையை முடிச்சோமா, கைப்பைய தூக்கணுமா, பயணப்பைய தூக்கணுமா, கிளவுனோமான்னு இருக்கணும். சில எங்கெங்க இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்றீங்களா, கவலை விடுங்க, அதுதான் இருக்க இரவு 8 மணி வரை உங்களுக்காகவே பிறந்தாச்சு தொடங்கியாச்சு டீ கடை. சூடா டீ குடிச்சுட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. 70

0: டீ கடையோட நாம இணைஞ்சிருக்கிறோம். அண்மையில ஒரு விஷயத்த படிச்சு பார்த்து மலைச்சு போயிட்டங்க. உடஞ்ச ஒரு கிண்ணத்தை தங்கத்தால ஒட்டுறது ஜப்பானியர்கள் கின்சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உடஞ்ச பாத்திரத்தை தங்கத்தால இணைச்சு சரி செய்த பிறகு அது உடையாத பழைய பாத்திரத்தை விடவோ அதிக அழகாகவோ மதிப்பாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி மேஜிக் நடக்குது. யாராவது மனசு உடஞ்சு போயிருக்கும் போது கூடவே இருந்து அவங்க வலிய பொறுமையா கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லி பாருங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு உதவுற ஒரு தெய்வதை மாதிரி உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மனசு லேசாகும். இத உளவியல்ல ஹெல்ப் அஸ் ஹாய் எப்படி ஹெல்ப் அஸ் ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு உதவுறது ஆனா உண்மையா உதவுறது. அது அன்போட நம்ம உதவி செய்யும் போது நம்ம உடம்புலயே சுரக்கிற நல்ல ஹார்மோன்கள் நம்முடைய மன உளைச்சலை குறைக்குது, டோபமீனா அதிகரிக்குது, அமைதி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கடமையே அப்படின்னு செய்யாம மனசார் செஞ்சு பாருங்க. அந்த ஹெல்ப் அஸ் ஹாய் உங்களையும் சந்தோஷப்படுத்தும்.
1: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
3: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
4: என்ன நடந்தது போய் கேளுங்க.
5: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
4: உங்கள் ஒலியில்.

0: கருப்புசாமி, கேரலைன், கார்த்திக், அன்பு, மணி, அசோக் குமார், சந்திரமௌலி துபாயிலிருந்து, மாதவி, ஜெசிகா, வித்யா, லக்ஷிதா, ஃபத்திமா, நிவேதா, மல்லிகா, சாமுவல், இந்த பல நேரம் சரியான பல சொல்லிருக்கீங்க, கலக்கிருக்கீங்க. இருந்தாலும் நான் பதில் சொல்லல, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? மீண்டும் அந்த குறிப்புகள் 1932 டேனிஷ்ல உள்ளவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. தொடக்கத்துல நான் மரக்கட்டையா இருந்தேன், அதன் பிறகு என்ன வந்து 1949 நெகிழியாக மாத்திட்டாங்க, பிளாஸ்டிக்கா மாத்திட்டாங்க. எனக்கு வந்து டேனிஷ் பேரு அதனுடைய ஆங்கில மொழி மாற்றம் செய்தா பிளேவெல் அப்படின்னு வரும். நான் யார் யார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பல நேர்கள் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. நவீன் அவர் தான் முதல் நேயர், நரீன் அவர் தான் முதல் நேயர். லெகோ என்பதான் சரியான பதில். நிலா
1: வணக்கம், இன்னைக்கு நீங்க கொடுத்த குறிப்பு எல்லாமே ரொம்ப எளிமையா இருந்தது.
0: அப்படியா?
1: ஆன்சர் வந்து லெகோ.
0: நன்றி நன்றி. லக்ஷிதா.
2: ஹலோ, என் பேர் லக்ஷிதா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து லெகோ. நன்றி.
0: அடுத்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். லெகோ பிரிக் என்பதான் சரியான பதில். தொடக்கத்துல மரக்கட்டையா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலை தீல வந்து அழிஞ்சு போயிருச்சு. அதன் பிறகு எப்படி எல்லாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது நெகிழியை பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. இன்று
3: எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கை தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த வாடர் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கை தொலைபேசி திருடி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்க கூடிய சில விஷயங்களையோ இந்த கை தொலைபேசி கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போறீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்து திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா போலவே செயல்படும். அந்த கேமரா பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ஆவணத்தை நீங்க ஸ்கேன் செய்து அதை இணையப்பக்கத்துக்கு நேரடியாக அனுப்பி, அதாவது உங்க மின்னஞ்சலுக்கு நேரடியாக அனுப்பி அதை வந்து நீங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளோ கணக்கச்சிட்டமா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கும். அதனால முயற்சி செய்து பாருங்க. நீங்க ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லது புகைப்படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆவணங்களை நீங்க கைத்தொலைபேசியில கேமரா பயன்படுத்தாம நோட்ஸ் சென்று ஸ்கேன் டாக்குமெண்ட் செய்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் பிசுறும் இல்லாம உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அழகாக உங்களுக்கு காப்பி கொடுத்துருங்க.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி நீங்க வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க, அந்த நேரத்துல யாராச்சும் உங்க வீட்டுல இருந்து அழைக்க வந்திருக்காங்களா, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்காங்களா, ஏன் உங்க வேலைக்கு வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: நாம சொல்றது இந்த காலம் கிடையாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, அப்ப இது அதிகமா நடந்திருக்கு.
0: அதுதான் உங்ககிட்ட நம்ம கேட்டோம், நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அபு ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்க ரவி.
2: மாலை வணக்கம் ரஃபி, நவீன்
1: வணக்கம். வணக்கம்.
2: இப்ப நீங்க ஒளிபரப்புறீங்களா இந்த அந்த காலத்தெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து பிள்ளைங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறது, வேலைக்கு போகிறாங்களோ வளர்ந்த பிள்ளைங்களோ அதெல்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களோ, அண்ட் ஒரு பயம் என்னென்னா நான் இருக்கிறேன் பிகாஸ் ஐ திங்க் ரஃபி வில் ரிமெம்பர் இன் லேட் 70s ஓ மீட் 80s இந்த ரெண்டு ஸ்கூல் பையங்க காணாம போனாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ 2026 ஆகுது, இன்னும் ஒரு என்ன ஒரு 40-50 வருஷம் ஆகுது. ஸ்டில் மிஸ்ட்ரி கேஸ் நம்ம சிங்கப்பூரில் அது ஒரு இன்னும் ஒரு ஒரு மர்மமான கேஸாக இருக்குது, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ அதனாலவும் இன்னும் நான் கூட பார்த்துருக்கேன், நேபர்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, வேலை முடிஞ்சு வருவாங்க, கீழே வீட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, பேர பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, வீட்டுக்கு வரைக்கும் போது அவங்க கீழே உட்காந்துருப்பாங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னே உட்காந்துருப்பாங்க. அதனால என்னவோ அந்த காலத்து கேஸ் எல்லாம் அவங்க படிச்சுட்டு இப்ப பயத்துல ஒருவேளை ஒரு சேஃப்டிக்காண்டி கீழே வீட் பண்றாங்க போலாம்.
1: ஆனா இப்ப வந்து நவீ பெரும்பாலும் பெற்றோர் போய் நிக்கிறது காரணம் வந்து சாலையை கடக்க உதவுவதற்கு அந்த மாதிரிதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது ஓரளவுக்கு சில பெற்றோர் பயப்படத்தான் செய்யறாங்க. ஆமா,
0: இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, நீங்க கீழே இருந்தா அதுல என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படின்னு தோணுது. நீங்க போய் ஒரு துணையா நீங்க இருக்கலாம், ஒரு ஆறுதலா நீங்க இருக்கலாம், ஆனா அவங்க வந்து உங்களை வந்து சேர வரைக்குமே அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்க தற்காப்பு தான்.
1: ஆமா, பள்ளிக்கூடம் வரைக்கும் நீங்க போறது ஒரு நல்ல விஷயம் தான். பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அதிகமான பெற்றோர் இருப்பாங்க, சுற்றிக்கும் கூட்டம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா உடனே நீங்க பக்கத்துல உங்கள்ட்ட சொல்லிடலாம் தப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா தனியா நடந்து வரும்போது தான் அந்த இடத்த பாத்துக்கணும் நீங்க. சரி, அதோட வந்து அந்த காலத்து ஞாபகத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு, அந்த மெக்டானல் பாய்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு பேரே மெக்டானல் பாய்ஸ், அவங்க வந்து ஆதரவு கொடுத்து அவங்களை கண்டுபிடிங்க அப்படிங்கிற அந்த போஸ்டர்லாம் அவங்க ரொம்ப ஆதரவா இருந்தாங்க அந்த நேரத்துல. ஆமா.

0: ஏற்பாடு
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: வணக்கம் திவ்யா.
6: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
7: நம்மளா நித்யா படிக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
2: அடுத்து இன்னொரு குரல் பதிவு வந்திருக்கு, அதையும் நம்ம கேட்டுருவோமா? செல்வி அனுப்பி வச்சிருக்காங்க.
3: வீட்டுக்கு போவோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாரத்துல வந்து அஞ்சு நாள் தானே வேலை. ஸோ ஒரு மூணு நாலு நாலு நாளுக்குள்ள அப்படியே எவ்ரிடே எங்கள் அப்பா வருவார்.

0: எனக்கு ஓவர் டைம் இருந்துச்சுனாக்கா அவர் வந்து நிற்பாரு, இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைங்க இருட்டாக இருக்கும் ஓன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வந்து எனக்காக வெயிட் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு வருவார். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ராஜு ஒன்று சொல்லியிருக்கிறாரு நவீன், இதுவும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு. அவர் சொல்கிறது நேற்றைய நாட்களை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராஜு. அவர் வந்து இளம் வயதில் இருக்கும்போது, பதின்ம வயதில் இருக்கும்போது அப்பாலாம் வந்து கூட்டிகிட்டு போகல என்ன, ஆனால் வந்து ஏஇபி நைட் கிளாஸஸ் வந்து வின்ஸ்டட் டிரைவ்ல நியூட்டன் ரோட்ல இருக்கு, அங்கதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து கம்பங் ஜாவா கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தங்கி இருந்தாங்களாம். இப்போ வந்து கேகே மருத்துவமனையா இருக்கு இல்லையா, அங்க 9 மணிக்கு அந்த நைட் கிளாஸ் முடியும், இரவு வகுப்பு முடியும், நான் வந்து நடந்தே போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ரூட் இருக்கு இல்லையா, அவங்க நடந்து போற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பாதை அவர் எதெல்லாம் கடந்து போகணும் தெரியுமா, இடுகாடை கடந்து போகணும். 1974-78 இடைப்பட்ட காலம் அது, அந்த நேரத்தில் தான் அவர் ஓ லெவல்ஸ் எழுதுனதான் சொல்லியிருக்காரு.
2: உயர்நிலை பள்ளி பருவம்.
1: ஆமா,

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம். முன்னாள் மறைந்த ஜனாதிபதி அதிபர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, கனவு காணுங்க, உங்க கனவு ஏதாவது ஒரு நாள்ல வந்து நனவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆக கனவு காணுங்கன்னு அவர் சொல்லி வச்சுட்டு போனது இன்னைக்கும் எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி வேர்ல்ட் ட்ரீம் டே இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது.
2: கனவு கண்ட ரஃபி,
0: என்ன கனவு கண்டீங்க நீங்க?
2: தூக்கும் போது புலி வந்து துரத்துனுச்சு, இந்த கனவு கண்ட.
0: அந்த மாதிரி கனவு அவர் சொல்லல. அவர் சொல்றது கனவுனா வாழ்க்கையில முன்னேறி நீங்க ஒரு நல்ல நிலையில போய் உட்காரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
2: இது என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல ரஃபி. நானே ஏன் தான் தெரியல, என் வீட்டுக்கிட்ட ஒரே புலியா இருக்கு, எல்லாமே தொடுத்துது அப்படின்னு கனவு கண்டேன்.
0: என்ன நீங்க இருக்கிறாடா அந்த மாதிரி அந்த இடத்த பத்தி நீங்க தந்தீங்கன்னா காட்டு பண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க.
2: அளவுக்கு உண்மைதான், உண்மைதான். அது நிராகரிக்க போறது கிடையாது. சரி, அடுத்தது என்ன ரஃபி?
0: ஓகே, அடுத்தது இன்னைக்கு கட்டிப்பூடி கட்டிப்பூடி அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்ல, கட்டிப்பூடி வைத்தியம்னு சொல்றாங்கல்ல, ஹாக் வெஜிடேரியன் டே.
2: ஏன் வெஜிடேரியன் மட்டும்?
0: வெஜிடேரியன் ஏன்னா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. வெஜிடேரியனா சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம்.
2: நான் வந்து
0: சில வேளைகளை அதை நீங்க அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா வந்து நிறைய தேங்காய் பால், நிறைய உப்பு.
2: இல்ல, உண்மைதான், உண்மைதான், எப்போதுமே அது ஆரோக்கியம் அப்படின்னு கிடையாது. நான் ஒரு வெஜிடேரியனா நான் கட்டி அணித்தனா ஒரு காரணம் தான், பாவம் பாக்குறேன். அவங்க எப்படிதான் உயிர் வாழறாங்க அப்படின்னு கிடையாது, எப்படி ஈடு கொடுக்குறாங்க இந்த நிலவரத்துல. ஏன்னா எல்லாமே மாமிசமா இருக்கு, சைவமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல அவங்க இன்னும் சைவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வியப்பதான் பார்ப்பேன் அவங்கள.
0: ஆமா, எனக்கும் வியப்பு இருக்கு. ரொம்ப கட்டுப்பாடோட அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உணவு விற்கிற கடையை தேடி அலைந்து அதை அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன்.
2: சரி, அதற்கு பிறகு இன்றைக்கு நேஷனல் குக்கிங் டே ரஃபி. இது எந்த நாடுகள் அப்படின்னு தெரியல, அநேகமா மேற்கத்திய நாடுகள் தான் நினைக்கிறேன். ஆனா குக்கிங் அப்படின்னு சொல்லும் விம்லாக்கு உரிய நாள் இன்று.
0: ஆமா, அவங்க எப்போதுமே சமைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல. எதிர்பார்த்து காத்திருங்க.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் கொண்டாட்டம்.
2: வேர்ல்ட் பார்மசிஸ்ட் டே, மருந்தாளர்களுக்கான ஒரு தினம் தான் இன்னைக்கு. அது பல இடங்கள்ல கொண்டாடப்படுது, குறிப்பா இந்தியாலும் இதை கொண்டாடுறாங்க. மருந்தாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பணி ரொம்ப முக்கியமான ஒரு பணியா கருதப்படுது. அதற்கு காரணம், மருந்து நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க, தவறான மருந்து கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையே வேற மாதிரியே போயிடும். எனவே அந்த மருந்தை வந்து பார்த்து கொடுக்கணும். மருந்தாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா மருந்துகளை வந்து எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு இல்லாம தெரியாம போயிடும் நமக்கு. ஆனா இப்ப ஏஐ வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை வந்து அவங்க அமர்த்தி இருக்கிறாங்க, எல்லா மருந்தையும் அதே கொடுக்கற மாதிரி. ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த மருந்தாளர்களுடைய பணி நமக்கு இன்னும் தேவை.
1: அவங்களுடைய கவனமும் அவங்களுடைய பணியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அதற்கு பிறகு இன்றைக்கு பீன்ஸ் டே அனுசரிக்கப்படுது. ரஃபி,
2: பீன், மிஸ்டர் பீனா?
1: பீன் இல்ல, பீன்ஸ். பீன்ஸ் அப்படின்னு
2: சொன்னா
1: ஒரு நிகழ்ச்சி, நீங்க பாக்குறீங்க, ஒரு படத்தை பாக்குறீங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து தொடர்ச்சியா நீங்க முழுமையா பாக்குறதுதான் அதுக்கு பேர் பீன்ஸ்.
2: பீன்ஸ் சொல்லி இருந்திருக்கலாம், பீன் சொல்லி நினைச்சா மிஸ்டர் பீனுக்கு ஒரு நாள் வச்சிருக்காங்களோ அப்படின்னு. நான் வந்து பீன்ஸ் பண்ணுவேன்.
1: அப்படியா? ஒரு ஷோ பாத்தீங்கன்னா
2: உட்கார்ந்து பாத்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அதை ஏன் நான் வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு வரணும்?
1: அண்மையில நீங்க வதந்தி இரண்டு பத்தி சொன்னீங்களே.
2: ஆமா,
1: சொன்னதுல இருந்து அந்த ராத்திரி நான் பார்க்க ஆரம்பிச்சதுதான். அதோட முடிக்கிற வரைக்குமே நான் ஒரே ஒரு நாளே நான் முடிச்சிட்டேன்.
2: முடிச்சிட்டீங்க? ஆமா. சில படங்களை வந்து நம்ம உட்காந்து பார்த்தோம்னா உடனே முடிச்சிடணும், இல்லைன்னா வந்து அது மனசுக்குள்ளேயே என்ன நடந்திருக்கும், வீட்டில் போய் பார்க்கணும் போல இருக்கு, இன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நினைப்ப வந்துகிட்டே இருக்கும்.
1: அடுத்து இன்றைக்கு கோலா கரடிகளுக்கான தினம் இன்று.
2: கரடின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோலா வந்து கோலாதான், அது பேரே
1: கோலாதான்.
2: இல்ல, அது அப்படி நீக்கிருங்க, அது பேர் இனமே கிடையாது. அது வந்து மர்சூபியல்ஸ் அதுல சேரும், அதனால அதை பேர்னு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோலா வந்து கோலாதான். சேஃப் த கோலா டே என்பதுதான் இன்னைக்கு. அவற்றுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க, அது ரொம்ப அமைதியான ஒரு விலங்கு. ஆமா ஆமா, அது ஆஸ்திரேலியால தான் அதிகமா இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம்.
1: எதை பார்த்தாலும்
2: கட்டி அணிக்கும்.
1: சுவாச காத்து ரொம்ப நல்ல நறுமணமா இருக்குமே.
2: நிச்சயமா.

வணக்கம். காலை மணி 5. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசேல் தொடக்கமாக எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை ஒலியேறவிருக்கின்றது. ஹம்சத்வனி ராகத்தில் ஆதி தாள வர்ணம். கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கும் மாயவிதை செய்கிறானே, ராகம் கரஹர பிரியா, தாளம் ஆறு.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாவன தொகுப்பில் அடுத்து சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் தீராத விளையாட்டு பிள்ளை ராகமாலிகையில்.

0: நிறைவாக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் ரேவதி ராகத்தில் தில்லானா.
1: தீம் தீம் தீம் தன நதிரன தன திரன திரன தரிமித ஜனுத கிட்ட.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை மனசுல
0: இருக்கிறது
3: மறக்காம கேளுங்க.
4: சின்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு
5: தரவா, உங்களுக்கு எப்படி
6: இருக்கு?
5: பாடிக்கலாம்
6: பாடி

காலைமணி ஏழு மீடியாக்கா புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் தொடர்ந்து சந்திக்க இணங்கியிருக்கின்றனர். அதிபர் ஷி 3 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார். சந்திப்பு இரு நாட்டுக்கும் ஆக்ககரமாக அமைந்ததாக அதிபர் ட்ரம்ப் சொன்னார். சீன அதிபர் ஷி மதிப்பும் நியாயம் இருதரப்புக்கும் பயன் என்ற அடிப்படையில் உறவு அமைய வேண்டும் என்றார். இரு தலைவர்களும் அடுத்து நவம்பர் மாதம் சீனாவில் APEC கூட்டத்தில் சந்திப்பர். ஈரான் ஒரு வாரத்தில் ஹோமஸ் நீரிணையை திறக்கும் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு நடுவே பேசிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி இனி முடிவு அமெரிக்காவின் கையில் இருப்பதாக சொன்னார். ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா கைவிட வேண்டும், எண்ணெய் தடையை அகற்ற வேண்டும், லெபனானில் சண்டை நிறுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாந்தி பிரேரா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 11:21 வினாடி. 30 வயது சாந்தி 2 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியிலும் 100 மீட்டரில் வெள்ளி வென்றார். கடந்த முறை 200 மீட்டரில் தங்கம் வென்ற சாந்தி இன்று மீண்டும் போட்டியில் இறங்குகிறார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எந்த பெண்ணும் இதுவரை 2 ஆசிய போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. சாந்தி தங்கம் வென்றால் அது புதிய வரலாறாக அமையும். 200 மீட்டர் இறுதிப் போட்டி நாளை மாலை சுமார் 6:30 மணிக்கு இடம்பெறும். சிங்கப்பூர் அதிமுகப்படைந்த சமுதாயம் என்ற நிலையை அடைந்திருக்கிறது. குடிமக்களில் 1/5 65 வயதுக்கு மேல், 80 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை 152,000. மக்கள் தொகை திறனாளர் பிரிவின் ஆண்டறிக்கை விவரம் தந்தது. மொத்த மக்கள் தொகை சுமார் 6.2 மில்லியன். குடியிருப்பாளர் அல்லாதோர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கட்டுமானத்துறையில் வேலை பார்ப்போர் எண்ணிக்கையில் உயர்வு. சிங்கப்பூரில் கல்யாணமும் பிறப்பும் குறைந்திருக்கிறது. சிங்கப்பூர் கடந்த ஆண்டு சுமார் 25,000 பேருக்கு குடியுரிமை தந்தது. சுமார் 35,000 பேருக்கு நிரந்தர வாசம் கொடுத்தது. சிங்கப்பூர் பெற்றோர் பிள்ளைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். அதே நேரத்தில் கல்வி சாதனையும் அவர்களுக்கு முக்கியம். கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய ஆய்வில் 1500 தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர் பங்கேற்றனர். மாணவரின் வெற்றிக்கு துணைப்பாடம் முக்கியம் என்று பெற்றோர் கருதுகின்றனர். 10 ஆண்டுக்கு முன்பு ஆய்வு நடத்திய போது 1 மாதத்துக்கு சராசரி துணைப்பாடச் செலவு 318 வெள்ளி. இவ்வாண்டு அது மாதம் 670 வெள்ளி. பிள்ளையின் படிப்புக்காக அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்வதும் அதிகரித்திருக்கிறது. 10 ஆண்டுக்கு முன்பு 10/4, இவ்வாண்டு 10/6 பெற்றோர் சண்டை போடுவதாக ஆய்வில் கூறினர். மலேசிய முன்னைய பிரதமர் நஜிப் ரசாக் தமது 15 ஆண்டு சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரியிருக்கிறார். 1MDB வழக்கில் கடந்த ஆண்டு 25 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நஜிப் மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேல்முறையீடு முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க அவர் கோருகிறார். அது அடுத்த மாதம் 14ஆம் தேதி விசாரிக்கப்படும். நஜிப்புக்கு கடந்த வாரம் நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது வேறொரு வழக்கு. அதில் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் அவர் வீட்டுக்காவலில் இருக்கலாம். அதில்லாமல் 1MDB வழக்கில் 15 ஆண்டு சிறை தண்டனை காத்திருக்கிறது. இலங்கை நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயதை 2 ஆண்டு உயர்த்தும் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதிபர் அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை சீர்திருத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்தார். 100,000 கணக்கான வழக்குகளில் தாமதத்தை தவிர்ப்பது நோக்கம் என்றார் அவர். புதிய மாற்றத்தால் 411 நீதிபதிகளின் ஓய்வு வயது உயர்த்தப்படுகிறது. கூடுதலாக நீதிமன்றங்களை அமைக்கவும் புதிய நீதிபதிகளை நியமிக்கவும் இலங்கை அரசாங்கம் விரும்புகிறது. மேலும் 10,000 காவல்துறை அதிகாரிகளை வேலைக்கு எடுக்கவும் அது திட்டமிடுகிறது. சிங்கப்பூர் எக்ஸ்போவில் ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி மாண்ட சம்பவத்தில் மேற்பார்வையாளருக்கு 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 46 வயது ராமலிங்கம் குமரேசன் அபாயம் குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சி தர தவறினார் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2023 சம்பவம் நடந்தது. எக்ஸ்போவின்
கூரையில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. சேதமடைந்த மின்கம்பியை வெறும் கையால் எடுத்த ஊழியர் மின்சாரம் தாக்கி மாண்டார். அவர் இடெக் பில்டிங் சர்வீசஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். இங்கிலீஷ் பிரிமியர் லீக்கின் மான்செஸ்டர் சிட்டி அணி கிட்டத்தட்ட அனைத்து நிதி விதிமீறல் குற்றச்சாட்டுகளிலும் குற்றம் புரிந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மொத்தம் 115 குற்றச்சாட்டுகள், 114 நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் சொல்கின்றன. தண்டனை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அபராதம் விதிக்கப்படலாம், புள்ளிகள் குறைக்கப்படலாம், பிரீமியர் லீக்கிலிருந்து வெளியேற்றவும் வாய்ப்பு உண்டு. 2009 முதல் 2018 வரை நடந்த விதிமீறல்கள் குற்றச்சாட்டுகளை மான்செஸ்டர் சிட்டி மறுக்கிறது. பிரீமியர் லீக் விசாரணை இன்னமும் தொடர்வதாக அது சொல்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சன் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இது உங்க
4: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் காலை 7 மணிக்கு நான் சந்திக்க வந்துட்டேன், ஹலீமா அஸ்மான். அடுத்த 5 மணி நேரத்திற்கு உங்களுக்காகவே சுவாரஸ்யமான தகவல்கள், நல்ல நல்ல பாடல்கள், அங்கங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. 10 மணிக்கு மேல ஒரு மாணவியும் நம்மோட நிகழ்ச்சியில இணைய போறாங்க. ஒலி இளைய படைப்பாளர் பயிலரங்கில இருந்து வந்த ஒரு மாணவிதான் நம்மோட நிகழ்ச்சியில் இணைய போறாங்க. என்னோட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்க போறாங்க. இவை அனைத்தும் உங்களுக்காகவே இந்த 5 மணி நேரம் இடம்பெற போகுது. முக்கிய தகவல்களை முதல்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 269வது நாள். ஆண்டு நிறைவு பெற 96 நாள்கள் எஞ்சிருக்கின்றன. பிராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 14.
6: ஒலி 9:08 24 மணி நேர ஒலிபரப்பை
7: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
6: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
7: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 9688. அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
6: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.

பணிமலர் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயந்தி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 7:19 ஆகுதுங்க. மரங்களை விட பழமையான ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யோசிப்போல என்னவா இருக்கும். மரங்களே ரொம்ப பழமையானதுதான். மரங்களை விட அதற்கு முன்னால சில உயிரினங்கள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இருந்திருக்கு. மரங்களை விட சுறாக்கள் இன்னும் பழமையானவை. நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. பூமியில இந்த சுறாக்கள் சுமார் 400 மில்லியன் வருடத்திற்கும் மேலாக இருக்கின்றன. இந்த முதல் பெரிய மரங்கள் வந்தது அதற்கு பிறகுதான். அதாவது ஆங்கிலத்துல ஷாக்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ட்ரீஸ் சொல்றாங்கப்பா. பாத்தீங்களா, நாம சுறாக்களை பார்த்து பயப்படுறோம், ஆனா சுறாக்கள் மரத்தை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஏய் நான் உன்னை விட சீனியர், திரும்ப கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு பேச முடிஞ்சா சொல்லணும்னு நினைக்கிறேன்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

சிங்கப்பூர்ல சுத்தி பாக்குறதுக்கு இடமே இல்ல, எங்கதான் போகிறது தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இத கேளுங்க. இந்த வார இறுதியில நீங்க எங்க போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜூரோங் லேக் கார்டன்ஸ் பக்கமா நீங்க போகலாங்க. இப்ப அங்க லைட்ஸ் பை தி லேக் 2026 என்ற மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி செப்டம்பர் 19 தேதியில இருந்து 27 தேதி வரை நடைபெறுமா. தினமும் மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சிய ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழாவை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய லென்டன்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். அங்க விளக்குகள் கொண்ட ஒளி கொண்ட நிறைய நிகழ்ச்சிகள் படைப்புகள்லாம் இருக்குது. இசை நிகழ்ச்சிகள், குடும்ப நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க. புரியுது, 6 வகுப்பு மாணவர்கள் அவங்க தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேர்வுகளை அடுத்த வாரமும் எழுதணும்னு புரியுது. ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கொஞ்சம் இளைப்படுறதுக்கு இந்த பக்கமா நீங்க போகலாம், தப்பு இல்ல. லேக்சைட் கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், இந்த 3 பகுதிகளிலும் வெவ்வேறு அம்சங்களை நீங்க பார்க்கலாம், பங்கெடுக்கலாம்.

0: மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

கூட்டிட்டு எங்க போகலாம் வார இறுதியில அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, விவோ சிட்டியின் ரூஃப் டாக் ஸ்கை பார்க்க நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இந்த ஹலோ கிட்டி, குரோமி, சினமோ ரோல், இப்படிப்பட்ட சென்ரியோ கதாபாத்திரங்கள் அங்க பெரிய பெரிய விளக்கு ஒளியின் படைப்புகளாக இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட இது முடிவடையுது. அனுமதி இலவசம், நீங்க புகைப்படங்கள் எடுக்கலாம், விடுகதைகளை நீங்க செஞ்சு பார்க்கலாம், அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம். லென்டன் ரீடல்ஸ் சொல்றாங்க, மாலையில உங்களுக்கு திருவிழா மாதிரி நிறைய விளையாட்டுகள் நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க. சன்ரியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சா, கண்டிப்பா இந்த வார இறுதியில நீங்க அவங்களை விவோ சிட்டி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்கப்பா.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு
0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச பம் கே வெரி குட்
2: பாடுங்க.

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்ச புது டைகர் ஆச்சாரி வரதா

சிங்காரு வேலன் படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 7:51 ஆயிடுச்சுங்க. சனிக்கிழமை காலை பொழுதுல இந்த ஒரு நிகழ்ச்சியில, ஒளியில் உல்லாசம் நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க ஹலீமா அஸ்மான். நல்லபடியாக உங்க காலை பொழுது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பிள்ளைகள், அதாவது 6ஆம் வகுப்புல இருக்கிற பிள்ளைகள்லாம் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலையில எழுந்து ஆம் கடைசி நிமிஷத்துல அவங்களாம் எவ்வளவு ரீகேப்லாம் செய்ய முடியுமோ, பயிற்சி எல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளையும் நீங்க சாப்பிட மறக்க கூடாது, ஓய்வெடுக்க மறக்க கூடாது. உங்களுடைய உடல் நலமும் ரொம்ப முக்கியம். சரி, சனிக்கிழமை காலை அப்படின்னு சொல்லும் போது இந்த வார இறுதி வந்துட்டாலே, சரிப்பா கொஞ்சம் எல்லை பாரலாம், கொஞ்சம் நிதானமா நம்ம நாளை ஆரம்பிக்கலான்னு அந்த ஒரு பரபரப்பு, வார நாட்கள்ல இருக்கிற பரபரப்பு நம்ம வார இறுதியில இல்லாம இருக்கும். நல்ல விஷயம் தான். இந்த அலாரம்லாம் சீக்கிரமாகவே காலங்காத்தாலே அடிக்காது. எனக்கு அடிச்சது, ஏன்னா வேலைக்கு வரணும். ஆனா உங்களுக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் தாமதமா எழுதிருக்கலாம். இந்த நேரத்துல தான் எழுதிருக்கணும்னு ஒரு நிபந்தனை இருக்காது இல்லையா? மெதுவா எல்லாமே நம்ம செய்யலாம். அந்த வரிசையில வார இறுதியில இந்த காலை சிற்றுண்டி சாப்பிடுறதும் அது ஒரு வித்தியாசமான உணர்வுங்க. அந்த வரிசையில எந்த ஒரு உணவு வகைய நீங்க வார இறுதியில தான் சாப்பிடுவீங்க? ஏன்னா இதை சாப்பிடுறதுக்கு நமக்கு பொறுமையும் நிதானமும் பரபரப்பு இல்லாம இருக்கணும் ஹலீமா. அப்பதான் அந்த சாப்பாடை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும், இளைப்பாறிக்கிட்டே சாப்பிட முடியும்னு சொல்லும் ஒரு உணவு வகை. இதை நீங்க இந்த வார இறுதியில தான் சாப்பிடுவீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உணவு வகை? கீழே காலை சிற்றுண்டியை போய் சாப்பிடுறதுக்கு நீங்க உணவு காடிக்கு போகலாம். அது ஒரு நல்ல குடும்ப பிடிப்பின் நடவடிக்கையா கூட இருக்கலாம். குடும்பத்தோட சேர்ந்து வார இறுதியில காலை சிற்றுண்டிய சாப்பிடுறது அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு உணவு வகையை நீங்க சாப்பிடுவீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. எந்த ஒரு காம்பினேஷன்ல அது இருக்கும்? காயா டோஸ்ட் பக்கமா நீங்க போவீங்களா, இல்ல பராட்டா பக்கமா போவீங்களா, தோசையா இட்லியா, இல்ல நேர நாசி லம்மாவா? பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

காலை மணி 8 மீடியா காப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சீன அதிபர் ஷி ஜின்பிங் 3 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இதற்கு முன் அமெரிக்காவுக்கு சென்று 10 ஆண்டுக்கு மேல் ஆகிறது. அதிபர் டொனால்டு டிரம்பும் அதிபர் ஷியும் நடத்திய சந்திப்பில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை என்று பல்வேறு ஊடகங்களும் கூறுகின்றன. ஆக்ககரம் என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். மதிப்பு, நியாயம், இருதரப்புக்கும் பயன் என்ற அடிப்படையில் உறவு அமைய வேண்டும் என்று அதிபர் ஷி குறிப்பிட்டார். அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு உதவ வேண்டாம் என்று சீன அதிபரை கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க அரசு தந்திரி ஒருவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா வரிகள் விதித்தும் சீன பொருள் வந்து இறங்குவது குறையவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இவ்வாண்டு மேலும் 2 முறை நவம்பரிலும் டிசம்பரிலும் சந்திப்பு உண்டு.